ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 13 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 20 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை. இடம்பெற்ற ராகம் செஞ்சு காம்போஜி.

செஞ்சு காம்போஜி ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது அறிவுக்கு விருந்தாக குரளமுதம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து முதல் குரல். குரல்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதலாக விளங்குவது போல இறைவன் உலகுக்கு முதல்வனாக விளங்குகிறான். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதலாக விளங்குவது போல இறைவன் உலகுக்கு முதல்வனாக விளங்குகிறான். அறிவுக்கு விருந்தாக குரளமுதம் கேட்டீர்கள். நேர்ல இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே.

நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் பயனுள்ள மரங்கள் நடுவதால் பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்பட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிரதில் நலமுடன் வாழ. இதில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் டாக்டர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த சட்ட ஆலோசனைகள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். இதில் பிளே கிரவுண்ட். தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். மெய் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள். 9:00 முதல் 10:30 வரை ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்கலாம். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:02 நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். தலைப்பு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம்க்கு வந்த பாடல்கள், மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு, 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், கிளைகோ சாகுபடி குறித்து விவசாயி சிவராஜ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 திரைக்காணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய எமது அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா.

0: Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Rajasthan and Gujarat today. The Prime Minister will first travel to Rajasthan, where he will inaugurate the new terminal building of Jodhpur Airport this morning. The project, worth 480 crore rupees, is designed to handle up to 20 lakh passengers annually. He will also launch the modified Udaan scheme in Jodhpur. The scheme aims to accelerate the next phase of aviation-led development. It focuses on multiple strategic components designed to ensure comprehensive and sustainable connectivity. Thereafter, Mr. Modi will travel to Balotra, where he will dedicate, inaugurate and lay the foundation stone for development projects worth approximately 1.06 lakh crore rupees this afternoon. These projects span multiple sectors including petrochemicals, urban transport, railways, roads, renewable energy and power transmission. Developed as a joint venture between Hindustan Petroleum Corporation Limited and the Government of Rajasthan, the 9 million metric tons per annum greenfield refinery cum petrochemical complex has been established with an investment of over 79,450 crore rupees. Later in the evening, Prime Minister Modi will travel to Gujarat, where he will inaugurate the CG semi-outsourced semiconductor assembly and test facility at Sanand. The project is one of the first four approved under the India Semiconductor Mission and has been developed with a total investment of over 7,500 crore rupees. Over 1,02,000 enumeration forms across the national capital have been digitized so far. According to the Office of the Chief Electoral Officer of Delhi, about 33,14,000 forms have been distributed as part of the special intensive revision of electoral rolls in Delhi. The house-to-house distribution of electoral enumeration forms is currently underway in Delhi. As part of the exercise, over 13,000 booth-level officers will visit every household till 29th of this month to distribute pre-printed enumeration forms in duplicate to all the existing electors for verification and updation of the electoral rolls. Claims and objections can be filed from 5th of August to 4th of September. The final electoral roll will be published on 7th of October. Electors can fill the enumeration form online at www.voters.eci.gov.in. Union Home Minister Amit Shah and Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the situation regarding below normal rainfall and its impact in certain parts of the country due to El Nino. Senior officials from various ministries and departments, including the Union Home Secretary and the Union Agriculture and Farmers Welfare Secretary, were present at the meeting yesterday. Commerce and Industry Minister Piyush Goyal has said that India is on track to achieve its $1 trillion US dollar export target, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter of the current financial year. Addressing the Board of Trade meeting in New Delhi yesterday, Mr. Goyal said to achieve the target, goods exports will need to increase from about $440 billion US dollars to around $530 billion US dollars. Union Finance Minister Nirmala Sitharaman and her French counterpart Roland Lescure co-chaired the India-France Economic and Financial Dialogue in Aix-en-Provence city yesterday. Both the ministers recognized the value of the French Development Agency's work in India for the economic development and welcomed the prospects for future projects. In the FIFA World Cup, Argentina were leading 3-2 against Cabo Verde in extra time in their round of 32 match in Miami Gardens in the US as the thrilling encounter underway. Earlier, Egypt advanced to the round of 16 after defeating Australia 4-2 in a penalty shootout at Arlington in the US. Australia and Egypt were tied 1-1 after 90 minutes of regulation time and 30 minutes of goalless extra time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கனி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம், காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. நேர்கள் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
1: 6:27 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருளிசை பக்தி பாடல்கள், உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
2: ஒழிக்கிறது அருள் செய்யின் நிறைவு பாடல்.

எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடிய பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் புலரும் அருளிசை நாளை காலை 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8, நேரம் 6:40.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களினை கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வானிலை: வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துருஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் அவசியம். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை: பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி அல்லது ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்றிரவு 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில்
1: முதல்ல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து ஒரு 20 காயிலேருந்து ஒரு 15 காய் வரலும் நமக்கு இதாகும். முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இது தாங்க, போட்டு 90 நாள் நம்ம எடுத்துடலாம், 90 நாள் அது அறுவடையே முடிஞ்சிடும். இப்போ கிழக்கோஸ் பார்த்தீங்கன்னா 150 நாட்கள். இப்போ அந்த 150 நாட்களில் நம்ம 2.5 மாதம் 3 மாதம் டைமில் நம்ம காய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போ என்னென்னா இது 90 நாள் இது தொடர்ந்துட்டு தான் போகும், இதாகுங்க. கிழக்கோஸ் நம்ம எடுக்க அது வந்துக்கிட்டே தரும், அதோட இது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோங்க. இப்போ 90 நாள் முடியாது, நம்மளது 150 நாட்களும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம்.
0: இன்னும் பலர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சிவராஜ் அவர்கள், கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்.
1: பழங்களும் காய்கறிகளும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கும் சக்தி அளிப்பவை. வீணாகும் சமையலறை கழிவுகளை இயற்கை உரங்களாக மாற்றுவோம். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம்.
2: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர்

இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:55 நிமிடம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்கும் நேர்களை உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேர்களினி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்

0: இயற்கையின் மொழி.
1: பயனுள்ள மரங்கள் நடுவதால் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்த தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: சாலையோரங்கள்ல மரங்கள் நடாதீங்க. சாலையோரங்கள் நடக்கூடிய மரங்கள் எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வெட்டிடுது. இல்லைனா மழைக்காலங்களில் ரோட் சைடில் விழுந்து அந்த மரங்கள் வந்து நிறைய உயிருக்கு பாதகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை, டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துருக்கோம். சாலையோரங்கள் வைக்கக்கூடிய குறு மரங்கள், மூங்கில் போன்ற மரங்கள், பூ மரங்கள், சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய பூ மரங்கள், குறுஞ்செடிகள், இந்த மாதிரி பகுதிகளை நடணும். அதே மாதிரி கிராமப்பகுதியில் உங்களுடைய தேவை, அதாவது கால்நடைகளுக்கும் ஆடுகள் கோழிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது பண்ணுங்கள். நிறைய ஸ்பைசஸ் இருக்கக்கூடிய, அதாவது மூலிகையினால அல்லது இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய பிளான்ட்டெல்லாம் வச்சிங்கன்னா, இன்னைக்கு உலகளாவிய அளவில் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியான வச்சிங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். குன்னூர் போன்ற பகுதிகள், கோத்தகிரி போன்ற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பழ மரங்கள் வளரக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. ஒரு காலத்தில் கோத்தகிரி அப்படின்னா ஆரஞ்சுக்கும் பேரிக்கும் பேர் போன ஒரு இடமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பேரிக்காய் மரங்கள், ஆரஞ்சு மரங்கள் அந்த பகுதியில் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி குன்னூர் பகுதி வந்து எல்லா பழங்களுமே வந்து ரொம்ப சுவையான பழம் கிடைக்கணும் அப்படின்னா குன்னூர். ஊட்டியில் வந்து ஃப்ரூட்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த ஊட்டி போன்ற பகுதிகளில் வந்து வால்நட் வந்து நிறைய பயிரிட முடியும். வால்நட் வந்து ஒரு சிறந்த மதிப்பு கூட்டு பொருளாக அதை வந்து ஒரு ஆயில் சீடாக அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிக அளவுக்கு ஆரோக்கியத்துக்கும் புரோட்டீன்ஸ் எல்லாமே சத்து நிறைந்த ஒரு பழம். இது வந்து காஷ்மீர் போன்ற பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையிலேயே இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துட்டுருக்கு. நீலகிரி மாவட்டத்திலையும் இதுவும் வியாபார ரீதியில் வால்நட்டை கொண்டு வரணும். சிறந்த விதைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருந்த விதைகள் தயார் செஞ்சு நாற்றுக்கள் வந்து வச்சு வளர்த்தினீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த வால்நட்டை வந்து துளிர் விட்டு காய்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். இப்போ வந்து மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி மூணு மாதத்துக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறமா அந்த இலையெல்லாம் உதிர்த்துட்டு இது இலை உதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ட்ரீயாக தான் பார்த்துருக்கோம். அதனால் விவசாயத்துக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. விவசாயத்திலையும் டீ எஸ்டேட்டுக்குள்ளேயுமே இந்த மரம் இன்டர் கிராப்பாக வச்சு வளர்த்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ட்ரீயாக நம்ம பார்க்கலாம். விவசாய நிலங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மரம் வச்சு அதிக அளவில் மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி மரம் வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து என்ன மரம் வளர்த்தணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மக்கள் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாமல் நிறைய மரங்கள் சும்மா வச்சிட்ருக்கோம். ஆர்வ கோளாறால் நிறைய இடங்களில் வைக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் பெரிய பெரிய மரங்கள் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கடையில் காற்றிலேயோ அல்லது ஏதோ அந்த பில்டிங்கில் மேலே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பள்ளிக்கூடங்கள் மக்கள் இருக்கக்கூடிய அளவில் சிறிய அளவில் மரங்கள் வளர்த்துறது, செடி பூந்தோட்டங்கள் எல்லாமே வளர்க்கலாம். மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் அதிக அளவில் நமக்கு தேவை இருக்குது எதிர்காலத்தில். அந்த மூலிகை மரங்கள் எல்லாமே நம்ம வந்து வளர்த்தணும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் போன்ற மரங்கள் இதெல்லாமே வந்து வளர்த்துறதுக்கு மிக முக்கியமான இருக்குது. அதனால் இந்த வாரம் இந்த வந்து மரம் வைக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷனோட எல்லாருமே பண்ணுங்கள். யாராவது வந்து நம்ம வீட்டில் வச்சு வைப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வாரத்தில் நம்ம ஒரு மரம் வைங்க. உங்கள் கோயிலில் கொண்டு போய் ஒரு மரம் வைங்க, உங்கள் வீட்டில் வைங்க, உங்கள் கிராமத்தில் மரம் வைங்க. எந்தெந்த பகுதியில் ரொம்ப முக்கியமாக இருக்கோ எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டாம். பாதுகாருங்க. ஒரு மரம் வச்சா அடுத்த வருஷம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மரம் வளர்த்தி பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வளர்த்தி வைங்க. ஒரு மரத்தை வச்சுட்டு அதோட பாதுகாக்காமல் விட்டுட்டு போகிறது ஒரு சடங்காக அதில் இருக்கக்கூடாது. இது எதிர்காலத்திற்கான ஒரு பிளானிங்காக நினச்சி பண்ணுங்கள். வன உற்சவம் நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி.
1: பயனுள்ள மரங்கள் நடுவதால் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்த தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ
0: இன்றைய நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: தாய்ப்பால் வராமல் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் கேள்வி இருக்கும். சிலரில் தாய்ப்பால் வராமல் இருக்குது எதினாலே என்று கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. நிப்பிள்ஸ் இன்வெர்டடாக இருக்குதுனாலே வந்துடும், ஃப்ளாட் நிப்பிள்னாலே வந்துடும். இன்னொன்று, பிரஸ் சரியாக ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிறதுனாலே, பால் கட்டி இருக்கிறதுனாலே ஃபீடிங் பண்ண முடியாமல் வந்திருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் எதினாலே வந்திருக்கு என்று கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. சில மதர்ஸில் பாலே வராமல் இருந்திருக்கும், அந்த டைமில் பண்ண முடியாத சில அம்மாக்களுக்கு பால் வராமல் இருக்கும், அந்த டைமில் பண்ண முடியாத ஒரு உதவி ஃபார்முலா ஃபீட் பண்ணுறது தான். அது ப்ரீடெர்ம் பேபீஸில் செப்பரேட்டாக இருக்குது, டேர்ம் பேபீஸில் செப்பரேட்டாக இருக்குது. முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஃபார்முலா ஃபீட் இருக்குது, 6 மாதங்களுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு வேறு ஃபார்முலா ஃபீட்ஸுகள் இருக்குது. அதை தனியே பார்த்து தாய்ப்பாலுக்கு பதிலாக அது கொடுக்க முடியும். முதல் 6 மாதங்களுக்கு அப்புறம் தாய்ப்பால் விடாமல் சின்ன சின்ன உணவுகள் ஸ்டார்ட் பண்ண முடியும். முதலாக ராகி, அரிசி அந்த மாதிரி எல்லாமே லைட் பேஸ்ட் மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டே காலையில் 1 ஸ்பூன் ராகி இல்லைன்னா அரிசி ஏதாவது பேஸ்ட் பண்ணி காலையில் 1 ஸ்பூன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் இல்லைன்னா சாயங்காலம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டிலே ரொம்ப ஜாஸ்தி ஃபுட் கொடுக்கக்கூடாது, முதலாக ஸ்லோலி ஸ்லோலி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே அதோட குவான்டிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் டே இன்னொரு ஃபுட் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ராகி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 4வது நாள் இன்னொரு புது ஃபுட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி 6 மந்த்ஸிலிருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் இன்னொரு ராகி அரிசி அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கிறது லைட்டாக சோலிட் பேஸ்ட் மாதிரி பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். 8வது மாதங்களுக்கு அப்புறம் லைட்டாக அசைவ உணவுகள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ளே பசுவின் பால் இல்லைனா முட்டை வெள்ளா கொடுக்கக்கூடாது. இது எதினாலேனா பசுவின் பால் இல்லைன்னா முட்டை வெள்ளா சில குழந்தைகளுக்கு அலர்ஜி வர்றதுக்கு காரணமாயிடும். அதனாலே தான் இது ஃபஸ்ட் 1 இயருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இன்னொன்று, 1 இயருக்குள்ளே ஆடட் சுகர், உப்பு, பிஸ்கட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹனி அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்கக்கூடாது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹனி தேன் லைட்டாக பாப்பாவுக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டியது வேக்சினேஷன் ஷெட்யூல் தான். யூஸ்வலி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸிலும் பிறந்த வாடகை கொடுக்குற வேக்சின்ஸ் அப்போவே கொடுத்துடும். இன்னொன்று தாய் கார்டு இருக்கு, வேக்சினேஷன் கார்டு எப்பவும் டிஸ்சார்ஜ் டைமில் அம்மா கையில் கொடுத்து விட்டுடும். அதில் வேக்சினேஷன் ஷெட்யூல்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கு. பர்த் வேக்சின், 6 வீக்ஸ் வேக்சின், 10 வீக்ஸ் வேக்சின், 14th வீக்ஸ் வேக்சின், அப்படி 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற வேக்சின் ஷெட்யூல்ஸ் கரெக்டாக அதில் மார்க் பண்ணியிருக்கு. ஹாஸ்பிட்டல் கரெக்ட் டைம் போய் டாக்டர்கிட்டே அதில் சைன் அண்ட் டேட் போட்டுட்டு கரெக்ட் டேட் வேக்சின் போடணும். இதுவும் பல நோய்கள் வராமல் பாப்பாவுக்கு தடுக்கும். அதோடு சேர்த்து எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிடும்.
6: நலமுடன் வாழ.
0: இதுவரை பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
7: தொடர்ந்து கேட்கலாம் திரைகாணம். பாடல் ஒலிக்கிறது பகல் நிலவு திரைப்படத்திற்காக ஜானகி பாடியது கங்கை அமரனின் பாடல் வரிகளில், இளையராஜாவின் இசையில்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: அப்படி வழக்குகள் விசாரிக்கப்பட்டு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கு முடிவடைந்ததற்கு பின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறுவர் சிறுமியர் ஆகியோருக்கு 50,000 இருந்து 10,00,000 வரை நிவாரணத் தொகை தருகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று அரசாங்கங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக இவைகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று நிவாரணத் தொகையை பெறுவதற்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் சட்ட உதவி மையத்தை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட சட்ட உதவி மையம் மூலமாக இதனை அவர்கள் ஒரு மனு செய்து அந்த மனுவின் சார்பாக அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். அந்த நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே சமர்ப்பித்து அதன் மூலமாக பெற்றுத்தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இவ்வளவு கவனத்திலே கொண்டு இந்த சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் அனைவரும் இந்த சமுதாயத்திலே எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் குறிப்பாக நலிவடைந்த பிரிவினராக கருதப்படுகிற குழந்தைகள் பெண்கள் ஆகியோர் இந்த சட்டத்திலே இருந்து இந்த சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற கருத்திலேயே இதுபோன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமை போன்றவற்றிலே ஈடுபடுகின்ற நபர்களுக்கு மிக மிக மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்நாளிலே சிறையிலேயே கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னும் சில இடங்களிலே இதுபோன்ற இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் போன்றவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இதை சீராக்கும் விதமாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த சமுதாயத்திலே இதுபோன்ற மிக மோசமான இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகளை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது போதை என்கின்ற பழக்கம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் மனிதர்களுடைய உளவியல் ரீதியாக பல்வேறு காரணிகள் இதுபோன்று வன்கொடுமைகளிலே ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் இதுபோன்ற செயல்களிலே ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டறிந்து கொண்டு இந்த போதை பழக்கமும் இதுபோன்ற ஒரு வன்கொடுமைகளை ஈடுபடுகின்ற நபர்கள் எந்த காலத்திலும் அதை கேட்டு அல்லது இது பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் இதுபோன்ற எந்த விதமான ஒரு செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. இதுபோன்ற செயல்கள் சமுதாயத்திலே மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய குடும்ப நலனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே எந்த விதமான இந்த வன்கொடுமைகளோ அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களோ எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
3: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
4: நேரிலே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3 குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்மு தாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் எங்களுடன் இணைந்திருக்கும் நேர்களை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரி. இந்த நிகழ்ச்சியில் பல அருமையான தகவல்கள் காத்திரே இருக்கு, நிறைய கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடல் வருது, மாமன்னன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசைமேட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8. ஸ்டேடியூன், நான் உங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 7:34 ஆச்சு, இணைந்திருக்கிறோம் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சியில் முதல் டிப் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மழை வந்து நிறைய இடங்களில் பேஞ்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலராக கம்யூட் பண்ணுறதுக்கு, போகுவதற்கும் வருவதற்கும் நம்ம வந்து நம்மளுடைய வாகனத்தை நிச்சயமாக வந்து பயன்படுத்துவோம். ஸோ அங்கங்கே வந்து ஆங்காங்கே பார்த்திங்கன்னா நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் இல்லைங்களா. அது வந்து என்னென்னா டிரைவிங்க்கு ஒரு ஹசார்டஸான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தான் வந்து அக்வா பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாகனத்தில் பயணிக்கும் போது அந்த டயரானது அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றும். அந்த வாகனம் வந்து அந்த தண்ணீர் மேலே நம்ம போகும்போது அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றும் இல்லையா. அப்போது ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும் பொழுது அந்த டயர் வந்து அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியாத சூழ்நிலையினால அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப்னால அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ப்ராப்பராக ஏற்படாது. இதனால் வந்து ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படும் வாகனத்தினால. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க அந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்மளுடைய வாகனத்தை இயக்குவது வந்து மிகவும் நல்லது. அதே போல் ஒருவேளை நம்ம வந்து அந்த மாதிரியான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துட்டாலும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சடனாக ஒரு எமர்ஜென்சி பிரேக்கை கொஞ்சம் அப்ளை பண்ணாமல் ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம வாகனத்தை இயக்குவது வந்து நமக்கும் மற்ற ரோட் யூசர்ஸ்க்கும் மிகவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அடுத்த இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மழை பெய்யறதுனாலேயே வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஒர்க் மற்ற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது 20 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாலைகளில் நம்ம அவசரமாக போகாமல் பாதுகாப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் வருது. அயலான் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

தண்ணியும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண் செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

0: குட் மார்னிங் நேயர்ஸ், நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருது பிளே கிரவுண்ட்.
1: நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

மெல்போர்னில் ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் ஸ்பெயினின் கார்ல்ஸ் அல்காஸ் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சௌரவ் மோதினர். முதல் இரண்டு செட்டுக்களை அல்காஸ் 6-4, 7-6 என கைப்பற்றினார். பின் எழுச்சி கண்ட சௌரவ் டை பிரேக்கர் வரை சென்று அடுத்த இரு செட்டுக்களை 7-6, 7-6 என தன்வசப்படுத்தி பதிலடி கொடுத்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 5வது செட்டில் அசத்திய அல்காஸ் 7-5 என போராடி வென்றார். 5 மணி நேரம் 27 நிமிடம் நீடித்த போட்டியில் தசைப்பிடிப்பு காயத்தை பொருட்படுத்தாமல் விளையாடிய அல்காஸ் 6-4, 7-6, 6-7, 6-7, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் முதன்முறையாக பைனலுக்குள் நுழைந்தார். இதற்கு முன் இருமுறை 2024-25 காலிறுதி வரை சென்றிருந்தார். இதன் மூலம் 4 கிராண்ட்ஸ்லாம் தொடரிலும் பைனலுக்கு முன்னேறிய இளம் வீரரானார் அல்காஸ். மற்றொரு அரையிறுதியில் இத்தாலியின் ஜானிக் சினர் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மோதினர். முதல் செட்டை நடப்பு சாம்பியன் சினார் 6-3 என கைப்பற்றினார். பின் எழுச்சி கண்ட ஜோகோவிச் 2வது செட்டை 6-3 என தன்வசப்படுத்தினார். 3வது செட்டை சினார் 6-4 என வென்றார். பின் 4வது செட்டை ஜோகோவிச் 6-4 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 5வது செட்டில் மீண்டும் அசத்திய ஜோகோவிச் 6-4 என வெற்றி பெற்றார். 4 மணி நேரம் 9 நிமிடம் நீடித்த போட்டியில் ஜோகோவிச் 3-6, 6-3, 4-6, 6-4, 6-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் 11வது முறையாக பைனலுக்குள் முன்னேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு பைனலில் பெலாரஸின் அரினா சப்ளெங்கா, கஜகஸ்தானின் எலினா ரிஃபாகினா ஆகியோர் மோதினர். தொடர்ந்து 4வது முறையாக பைனலுக்குள் முன்னேறிய சப்ளெங்கா 2 முறை 2023-24 கோப்பை வென்றுள்ளார். பைனலில் அசத்தினால் தனது 3வது பட்டத்தை கைப்பற்றலாம். 2வது முறையாக 2023-26 பைனலுக்குள் நுழைந்தார் ரிஃபாகினா. 2023 சப்ளெங்காவிடம் தோல்வியடைந்தார். இதற்கு பதிலடி கொடுத்தால் இத்தொடரில் தனது 1வது பட்டத்தை வெல்லலாம். WTA ஒற்றையரில் இருவரும் 14 முறை மோதினர். இதில் சப்ளெங்கா 8 முறை, ரிஃபாகினா 6 வென்றார். கடைசியாக கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடந்த WTA பைனல்ஸ் தொடருக்கான பைனலில் ரிஃபாகினா சப்ளெங்காவை வீழ்த்தினார். ஸ்பெயினில் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கஜகஸ்தானின் எலினா ரிஃபாகினா ருமேனியாவின் எலினா கேப்ரியலா ரூஸ் மோதினர். முதல் செட்டை 4-6 என இழந்த ரிஃபாகினா பின் எழுச்சி கண்டு 2வது செட்டை 6-3 என கைப்பற்றி பதிலடி தந்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டில் மீண்டும் அசத்திய ரிஃபாகினா 7-5 என போராடி தன்வசப்படுத்தினார். 2 மணி நேரம் 28 நிமிடம் நீடித்த போட்டியில் ரிஃபாகினா 4-6, 6-3, 7-5 என்ற கணக்கில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்குள் நுழைந்தார். மற்றொரு 2வது சுற்று போட்டியில் லாட்வியாவின் ஜெலினா ஆஸ்டபென்கோ 6-2, 7-2 என்ற நேர்செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் சிமோனா வால்டெட்டை தோற்கடித்தார்.

சீனாவில் கலப்பு அணிகளுக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடந்தது. இதன் பைனலில் சீனா மற்றும் இந்தோனேஷியா அணிகள் மோதின. அபாரமாக ஆடிய இந்தோனேஷியா 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தோனேஷியா சார்பில் ரினோவ் சில்வா, ராமந்தி ஜோடி, ஆல்வி பர்ஹான், ஷாஹிபுல் பிக்ரி, டேனியல் மார்டின் ஜோடி வெற்றி பெற்றனர். இந்தோனேஷியா அணி இத்தொடரில் முதன்முறையாக

கோப்பை வென்று வரலாறு படைத்தது. இதற்கு முன் 2019 மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலம் வென்றிருந்தது. சீனாவின் ஹாட்ரிக் கோப்பை வெல்லும் கனவு தகர்ந்தது. அரையிறுதியில் தோல்வியடைந்த ஜப்பான் மற்றும் தாய்லாந்து அணிகள் வெண்கலம் கைப்பற்றின.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மெய் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
1: மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்பது 18. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு, இற்று, இன்னு ஆகிய 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் எனப்படும். மெய்யெழுத்துக்கள் அவற்றின் மேலே புள்ளி வைத்து எழுதப்படுகின்றன. உயிர் ஒளிகளின் துணையின்றி இவை வடமொழி கலப்பினால் தமிழில் புகுந்த எழுத்துக்களாகும். ச, ச, ஷ, ஹ என்பன வடமொழி கலப்பினால் தமிழில் புகுந்த எழுத்துக்களாகும். நெடுங்காலமாக இவை தமிழில் வழங்கி வருகின்றன. பிற மொழி பெயர்களை தமிழில் எழுதுவதற்கு இன்று இவை அவசியமாக உள்ளன. இவற்றோடு ஸ்ரீ, ஷா ஆகிய கிரந்த எழுத்துக்களும் தற்காலிக தமிழ் அரிதில் வழங்கப்படுகின்றன. மெய்யெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை. மெய்யெழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பு, பிறப்பு அடிப்படையில் பல்வேறு வகைப்படுத்தலாம். பா, மா ஆகியவற்றை இரண்டு இதழ்களும் பொருந்த உச்சரிக்கின்றோம். ஆகவே இவற்றை ஈரிதழ் ஒலிகள் என்பர். வா, கரத்தை கீழ் உதட்டில் மேல் பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இதனை உதட்டுப்பல் ஒலி என்பர். தா, நா ஆகியவற்றை நுனி, நா மேற்பல்லின் உட்புறத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை பல் ஒலிகள் என்பர். லா, ரா, ரா, நா ஆகியவற்றை நுனி, நா, நுனி அன்னத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை நுனி அன்ன ஒலிகள் என்பர். தா, நா, லா, லா ஆகியவற்றை நுனி, நா மேல் நோக்கி வளைந்து நடு அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை வளைனா ஒலிகள் என்பர். சா, ஞா, யா ஆகியவற்றை நடுநா, நடு அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை அன்ன ஒலிகள் என்பர். கா, ஞா ஆகியவற்றை கடை, நா, கடை அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை கடை அன்ன ஒலிகள் என்பர். இவற்றின் மேலே புள்ளி வைத்து எழுதப்படுகின்றன. உயிர் ஒலிகளின் துணையின்றி இவை வடமொழி கலப்பினால் தமிழில் புகுந்த எழுத்துக்களாகும். ச, ச, ஷ, ஹ என்பன வடமொழி கலப்பினால் தமிழில் புகுந்த எழுத்துக்களாகும். நெடுங்காலமாக இவை தமிழில் வழங்கி வருகின்றன. பிற மொழி பெயர்களை தமிழில் எழுதுவதற்கு இன்று இவை அவசியமாக உள்ளன. இவற்றோடு ஸ்ரீ, ஷா ஆகிய கிரந்த எழுத்துக்களும் தற்காலிக தமிழ் அரிதில் வழங்கப்படுகின்றன. மெய்யெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை. மெய்யெழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பு, பிறப்பு அடிப்படையில் பல்வேறு வகைப்படுத்தலாம். பா, மா ஆகியவற்றை இரண்டு இதழ்களும் பொருந்த உச்சரிக்கின்றோம். ஆகவே இவற்றை ஈரிதழ் ஒலிகள் என்பர். வா, கரத்தை கீழ் உதட்டில் மேல் பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இதனை உதட்டுப்பல் ஒலி என்பர். தா, நா ஆகியவற்றை நுனி, நா மேற்பல்லின் உட்புறத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை பல் ஒலிகள் என்பர். லா, ரா, ரா, நா ஆகியவற்றை நுனி, நா, நுனி அன்னத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை நுனி அன்ன ஒலிகள் என்பர். தா, நா, லா, லா ஆகியவற்றை நுனி, நா மேல் நோக்கி வளைந்து நடு அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை வளைனா ஒலிகள் என்பர். சா, ஞா, யா ஆகியவற்றை நடுநா, நடு அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை அன்ன ஒலிகள் என்பர். கா, ஞா ஆகியவற்றை கடை, நா, கடை அன்னத்தை தொட உச்சரிக்கின்றோம். அதனால் இவற்றை கடை அன்ன ஒலிகள் என்பர். மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் முறை. இ, கொக்கு, இங், சங்கு, இச், அச்சம், இஞ்ச், ஊஞ்சல், இட், பூட்டு, இன், கிண்ணம், இத், வாத்து, இந்த், ஆந்தை, இப், கப்பல், இம், அம்மா, இ, நாய், இர், கார், இல், மயில், இவ், செவ்வகம், இல், குங்குமச்சிமல், இல், வெள்ளம், இட், காற்று, இன், மான். இக், இங் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இச், இஞ்ச் நாவின் இடைப்பகுதி நடு அன்னம் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இட், இன் நாவின் நுனி அன்னத்திற்கு நுனியை பொருந்துவதால்

0: பிறக்கிறது. இத் இந்த் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியில் பொருந்துவதால் பிறக்கிறது. இப் இம் மேலிதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது. ஈ நாவின் அடி மேல்வாயின் அடி பிறப்பதால் பிறக்கிறது. இல் மேல்வாய் பல் அடி நாவின் ஓரம் நெருங்குவதால் பிறக்கிறது. இவ் மேல்வாய் பல்லை கீழே உதடு பொருந்துதல். இட் இன் மேல்வாயினை நாவின் நுனி பொருந்துதல்.
1: அறிவோம் பகிர்வோம். ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள், இதுவரை மெய் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: ஏழு மணி 58 நிமிஷம் ஆயாச்சு. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அன்புள்ளங்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஆதாருடன் மின்னஞ்சல் முகவரியை இணைக்க வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது July 1 முதல் December 31 வரை உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, அதற்கான கட்டணம் வந்து இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் July 1 முதல் December 31 வரை வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பதாக வரைக்கும் ₹75 இதற்காக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது அப்படின்றது இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எதுக்காக நம்ம அப்டேட் பண்ணணும் ஆதாரில் நம்மளுடைய இமெயில் ஐடியை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆதார் சார்ந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நமக்கு நேரடியாக நம்மளுடைய மின்னஞ்சல்லையே நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து வந்து மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் வந்து ₹1500 ₹2500 July 1 கடந்த July 1 முதல் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாஸ்போர்ட்டுக்கான தட்கல் விண்ணப்ப கட்டணமும் வந்து ₹3500 ₹5000 அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான பாடல் வருது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 8:04 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டு சார்ந்த தகவல். தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசன் அப்படின்ற வீராங்கனை வந்து பிரிட்டிஷ் ஐரிஷ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் தலா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி வெண்கல பதக்கங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2 சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டிகளை தொடர்ந்து 3 தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் அப்படின்னு 6 பதக்கங்களை வென்ற ஒரே இந்தியர் அப்படின்ற பெருமையை வந்து துளசிமதி முருகேசன் அப்படின்ற தமிழ்நாட்டு வீராங்கனை வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் மற்றும் ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா, 6 முதல் 10 வரை பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்க வந்து பள்ளி கல்வித்துறை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை பயிற்சிகளை வந்து பள்ளி அளவில் மாணவிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ திட்டமிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்ற இந்த தகவலோடு அடுத்து ஒரு பாடல் வருது. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
2: குட் மார்னிங். நீலகிரிஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருந்துக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியது.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தேன் நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. மீண்டும் 8:30 டிரைவ் டைம் பீட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30. இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ் ஊட்டி எஃப்எம் 101.8. நியூஸ் ஆனார் வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இப்போ ஒரு அருமையான பாடல் வருது. ராவன் திரைப்படத்திற்காக சங்கர் மாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

8:40 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ட்ரை டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருது அஞ்சான் திரைப்படத்திற்காக, யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் பாடல், பெனிதேல் மற்றும் ஸ்வேதா பண்டிட் பாடியது.

அயன் திரைப்படத்திற்காக பேணிதலால் சின்மயி மற்றும் குழுவினர் பாடியது ஹேர் ஜெயராஜன் இசையில் கேட்டோம். 8:50 நிமிடத்தில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள்.

0: டி மானின் இசையமைப்பில் தொடர் இத்திரைப்படத்தில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள்.
1: குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். உங்கள் மனதை கவரும் அற்புதமான பல திரைப்பட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பார்ட்டி வேணும்,
2: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
1: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
2: பீட்சா பார்ட்டி,
1: ஏ
2: சரி, கார்டையும் பின்னையும் கூட.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்களை கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேரு தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்துல மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பாக்குறது உண்டு, இந்த காலத்துல அப்படி பாக்குறது இல்லை. அந்த காலத்துல திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால பாருங்க, அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்ல வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திருநெல்வேலியில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ருக்கான். அவன் 1 பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: மணி 15 ஆயிடுச்சு. நேர்களை கேட்கலாம். இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 45 முதல் 50 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. வெண்டைக்காய் 44, தக்காளி நாட்டு ரகம் 27, ஆப்பிள் ரகம் 35, அவரை 60, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 50, சுரைக்காய் 30, பாகற்காய் 50 முதல் 55 ரூபாய், கொத்தவரை 35, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 55, சின்ன வெங்காயம் 58, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 55, தேங்காய் 44, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 38, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 முதல் 48 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் மற்றும் பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 40, டர்னிப் 35, முட்டைகோஸ் 30, காலிஃப்ளவர் 40, பட்டாணி 140, வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய், இஞ்சி 180 முதல் 200 ரூபாய், கரிபீன்ஸ் 60, புஷ்பீன்ஸ் 70, டபுள் பீன்ஸ் 90 முதல் 100 ரூபாய், ஊட்டி அவரை 120 முதல் 130, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 70 முதல் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40, பிரக்கோலி 100 ரூபாய், கருவேற்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் அகத்தைக்கீரை, தண்டு கீரை, சுகுட்டு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்பு கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை இவற்றின் விலை 60 ரூபாய், வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோள கதிர் 25 முதல் 30, எலும்புச்சம்பழம் 70, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100 முதல் 200, மாம்பழம் 100, வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 40, நேந்திரன் 40, செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 70 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள், இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: பிரமாதம்.
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
0: சபாஷ் சபாஷ்.

பேக் டு பேக்ல ரெண்டு பாடல்கள் கேட்டோம். பொன்மன செல்வன் மற்றும் சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக பாடல்கள் இளையராஜாவின் இசையில். தொடரும் பாடல் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில்.

பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:54. நேரில் நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம பேச போற தலைப்பு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம்.

0: ஹரே ராதே ஹரே கிருஷ்ணா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல்
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஆண் பாவம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க. அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: மரகத வீணை படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகின்றன. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒட்டிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகிழித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: என் பேரு துதிக்ஷா.
2: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: நானு, அம்மா, அப்பா, தங்கச்சி.
2: ஓகே, உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க?
3: அவங்க இன்னும் ஸ்கூல் போல, இனிமேல் தான் ஸ்கூல் போகணும்.
2: குட்டி தங்கச்சியா? ஓகே, நீங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்க தங்கச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா?
3: ஏதாவது ஒரு நாள் தூங்கிடுவாங்க, இல்லன்னா வெயிட் பண்ணுவாங்க.
2: ஓகே, வீட்டுக்கு வந்த உடனே உங்க தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
3: ரொம்ப ஹாப்பியா
2: இருக்கும். காலையில இருந்து நம்ம அக்காவை பார்க்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாளா? என்ன பண்ணுவா உங்களை பார்த்த உடனே?
3: ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா.
2: ஓகே ஓகேமா, சரி. உங்க தங்கச்சி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: நான் கூட சேர்ந்து விளையாடும் போது எனக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: தங்கச்சி கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே. உங்க மம்மி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு?
3: எங்க மம்மி எனக்கு நான் எது கேட்டாலும் அதுக்கு வேண்டானே சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க.
2: ஏண்டி அத்தனையுமே உங்க மம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க மம்மிக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல?
3: சும்மா இருக்கும் போது பாத்திரம் கழுவி கொடுப்பேன். அப்புறம் ஏதாவது குப்பை போட்டிருந்தா அதை எடுத்து வைப்பேன். அப்புறம் அப்பப்ப கேரட் கட் பண்ணுவேன் குட்டி குட்டியா.
2: கேரட் கட் பண்ண பிடிக்குமா? ஓகே ஓகே. உங்களுக்கு சமையல் செய்ய பிடிக்குமா? சமையல செஞ்சிருக்கீங்களா? லீவ் ஹாலிடேஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கும்ல, இப்போ 2 months லீவ் எல்லாம் முடிச்சு நம்ம இப்பதான் ஸ்கூலுக்கு என்டர் ஆயிருக்கோம். 1 month ஆச்சு. சோ அந்த 1 month லீவ்ல எல்லாம் நீங்க வீட்டுல மம்மிக்கு சமையலுக்கு எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா?

0: என்ன டிஷ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க மம்மிக்கு நீங்க ஸ்பெஷலா?
1: நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன், அம்மா சொல்லுவாங்க, அதுபடி நான் செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
0: மம்மி சொல்ல சொல்ல கேட்டு அதே மாதிரி பண்ணி கொடுப்பீங்க?
1: ஆமா.
0: ஓகேமா, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பிளாக் கலர் ரொம்ப.
0: எதனால பிளாக் கலர் பிடிக்கும்?
1: அது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் இருக்கு, ஒரு டார்க் கலர். எனக்கு எப்பவுமே டார்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க பார்த்தாலும் பிளாக் கலரா இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு நைட்டு பிடிக்கிறதுனால பிளாக் கலரும் ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க பிளாக்கே நினைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: என்னென்ன
0: பூக்கள்லாம் இருக்கு?
1: ரோஸ் இருக்கு, செவ்வந்தி இருக்கு, அம்மா கொஞ்சம் புதினா தலை வச்சிருந்தாங்க, அப்புறம் கீரை இருந்தது, கீரை செடி, அது சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ரோஸ் இருக்கு.
0: ஓகே, இந்த பூச்செடிகளை யாரு மெயின்டைன் பண்ணுவா வீட்டுல?
1: சில டைம்ஸ் அம்மா, சில டைம்ஸ் அப்பா.
0: ஓகே, நீங்க அவங்க மெயின்டைன் பண்ணும்போது எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லி பாப்பீங்களா?
1: பாப்பாங்க.
0: நீங்க பண்ணுவீங்களா?
1: அவங்களுக்கும்
0: கொடுப்பீங்க? ஓகே, உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: எங்க டாடி எப்பவுமே என்ன திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. அப்புறம் எது கேட்டாலும் எங்க டாடி ஓகே ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ட்ரிப் எதுவா இருந்தாலும் சரி போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
0: எதுக்குமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க. பாப்பா என்ன சொல்றீங்களோ அதுதான் டாடி கேட்பாங்க.
1: ஆமா மேம்.
0: ஓகே ஓகேமா, சரி. நீங்க டாடி கூட அவுட்டிங்ல போவீங்களா?
1: போவோம்.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க?
1: மால் போயிருக்கேன், பீச் போயிருக்கேன், நிறைய குளத்துக்கு போயிருக்கேன், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போயிருக்கேன்.
0: உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? உங்களுக்கு
1: தெரியுமா?
0: ஸ்விம்மிங் கத்துருக்கீங்களா நீங்க?
1: ஆமா மேம்.
0: ஓகே ஓகேமா, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால சொல்லுவீங்க?
1: நான் வந்துட்டு கலெக்டர் ஆகிறேன். அது மட்டும்தான் குறிக்கொள்ளும். அது ஆயிட்டனாதான் எனக்கு ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும்.
0: ஓகே, நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோட படிச்சுட்டு இருக்கீங்க.
1: வாழ்த்துக்களை பிடித்த நடிகர் யாரு விஜய் மேம் எதனால விஜய் பிடிக்கும் அவரு டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அப்புறம் ஆக்டிங்கும் சூப்பரா பண்ணுவாரு மேம்.
0: ஓகே, பிடித்த காமெடி நடிகர்?
1: பிடிட்டு யாருமே இல்ல மேம், எல்லாத்தையும்
0: பாப்பேன். காமெடி அப்படின்னாலே காமெடி பார்த்து சிரிக்கிறதுக்குதான், அதனால உங்களுக்கு எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க.
1: ஆமா மேம்.
0: வீட்டை நீங்க கிளீனா வச்சுப்பீங்களா? எப்படிலாம் வீட்டை கிளீனா வச்சுப்பீங்க நீங்க?
1: மம்மிக்கு வந்துட்டு ஏதாவது அம்மா கிச்சன்ல ரொம்ப வேலையா இருந்தாங்கன்னா அப்படியே கூட்டி குடுப்பேன் மேம். அப்புறம் வெளியே பாப்பா ஏதாவது விளையாண்டு போட்டிருந்தான்னா அதை எடுத்து வைப்பேன் மேம். அப்புறம் கீழே பெட்டல்ஸ், அந்த செடிங்களோட பெட்டல்ஸ் கீழே விழுந்தா அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல
0: போடுவேன். நீங்க டிவிய பார்த்து இப்ப டிவில ஒரு பாட்டு ஓடுதுன்னு வைங்க, அதே மாதிரி பாட்டு பாட ட்ரை பண்ணுவீங்களா?
1: கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்.
0: உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா?
1: ஓரளவுக்கு பிடிக்கும் மேம், ரொம்ப பிடிக்கும்.
0: எக்ஸ்ட்ரா கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
1: த்ரோபால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
0: த்ரோபால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, படிக்கிறத தவிர அடுத்ததா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: செஸ் விளையாடுறது.
0: செஸ் விளையாடுறது. டிராயிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: செஸ், டிராயிங், பெயிண்டிங்.
0: பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவீங்க? சோ நீங்க இந்த லீவ் டைம்ல நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா மேம்.
0: அந்த பெயிண்டிங் பண்ணதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்படியே கேன்வாஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சேன் மேம். அது அப்படியே டிவிக்கு மேல லைனா ஒட்டி
0: வச்சிருக்கீங்களா? அப்ப உங்க டிவி ஃபுல்லாவே உங்களுடைய பெயிண்டிங்
1: தானா?
0: டாடி ஒன்னும் சொல்லியா, டிவிக்கு மேல ஒட்டி வச்சனால டாடி அதை பார்த்து ரசிச்சாங்களா? நம்ம பொண்ணு ரொம்ப அழகா பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே மா, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆதிரா பேசுறேன்.
3: ஆதிரா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஓகே, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி, மாமா.
2: ஓகே, சரி. உங்களுக்கு உங்க மாமா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
3: எது கிட்ட வாங்கி தருவாங்க?
2: என்னெல்லாம் வாங்குவீங்க மாமா கிட்ட இருந்து நீங்க?
3: ட்ரெஸ் அந்த மாதிரி.
2: ஓகே ஓகே, சரி.
3: ஜாலியா விளையாடுவீங்க? இல்ல குட்டி குட்டி சண்டைகள்லாம் போடுவீங்களா?
4: சில டைம் சண்டையெல்லாம் போடுவேன், மத்தபடி அவங்க கூட நல்லா விளையாடுவேன்.
2: எதுக்கெல்லாம் சண்டை வரும் உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல?
4: என்னமா?
2: எதுக்கெல்லாம் சண்டை வரும் உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல?
4: என்னோட டாய்ஸ் எல்லாம் பிடிங்கிக்குவாங்க. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் அவனும் இது பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி
2: அதனால சண்டை வருமா?
4: ஆமா.
2: நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் பொழுது யாரு வந்து சமாதானப்படுத்த விடுவா உங்கள?
4: அம்மா அப்பா
2: ரெண்டு பேருமே வந்துருவாங்களா நீங்க சண்டை போட்டத பாத்தாக்கா?
4: ஆமா.
2: நீங்க வீட்டுல குட்டி குட்டி விளையாட்டு இருப்பீங்களா மம்மிக்கு? பண்ணுவீங்க?
4: அம்மாவுக்கு நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன்.
2: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.
4: வீடு சுத்தம் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
2: சமையல் பழகிருக்கீங்களா நீங்க?
4: ஆமா.
2: என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு சமையல்ல?
4: இப்பதான் ஓரளவுக்கு கத்துட்டு இருக்கேன்.
2: என்ன கத்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்க மம்மி கூட பாத்து பண்ணதுல?
4: உப்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியும்.
2: உப்மா பண்ண தெரியுமா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு.
4: ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு கட்டணும். கடுகு நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு போடணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி எல்லாம் ஊத்தினதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்மா போடணும். உப்மா எடுத்து வச்சிருக்க அந்த உப்மா போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டா ரெடி ஆயிரும்.
2: ஓகே ஓகே, சூப்பர். நீங்க மம்மி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா?
4: செஞ்சு கொடுத்துருக்கேன்.
2: என்ன சொன்னாங்க சாப்பிட்டுட்டு?
4: நல்லா இருக்குன்னு.
2: நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகேமா, சரி. உங்களுக்கு சாப்பிடுறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
4: தோசை.
2: தோசைக்கு சைட் டிஷ்
4: தக்காளி சட்னி.
2: ஓகே, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க?
4: பிடிக்கும்.
2: என்ன பிடிக்கும் நான்வெஜ்ல?
4: சிக்கன் பிரியாணி.
2: சிக்கன் பிரியாணி. ஓகே, நீங்க அடிக்கடி வெளியெல்லாம் போய் சாப்பிடுவீங்களா ஹோட்டல்ல போய்?
4: அம்மாக்கு லீவ் இருக்கும்போது தான் போவாங்க.
2: ஓகே, நீங்க அங்க போனா என்ன ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க? ரெகுலரா வீட்டுல சாப்பிடுறது இல்லாம புதுசா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும்னாக்கா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுமோ? ஆமாவா?
4: ஆமா.
2: நீங்க என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க ஹோட்டலுக்கு போனா?
4: நான் நார்மலா செலக்ட் பண்ணுவேன். வெஜ் பிரியாணி அந்த மாதிரி. வெஜ் பிரியாணி அந்த மாதிரி.
2: அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்களா? புதுசா எல்லாம் ட்ரை பண்ண மாட்டீங்களா இல்லையா? சரி சரி, ஓகேமா. உங்களுடைய எய்ம்
4: என்ன?
2: ஓகே ஓகே, சூப்பர்மா. அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ண தொடங்கிட்டீங்களா?
4: ஜெனரல் நாலேஜ் எல்லாம் படிக்கிறேன்.
2: ஜெனரல் நாலேஜ், ஜிகே புக்ஸ் எல்லாம் நிறைய இப்ப தண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகேமா. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
4: எனக்கு பிடிச்ச கலர் பிளாக்.
2: கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
4: பிளாக் கலர் பிடிக்கும்.
2: பிளாக் கலர் எதனால பிடிக்கும் உங்களுக்கு?
4: அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு. அதான்.
2: ஓகே, நீங்க என்ன வாங்கினாலும் பிளாக் கலர்ல வாங்குவீங்களா?
4: பிளாக், ப்ளூ அந்த மாதிரி.
2: ஓகே ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பிளாக் கலர் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு கலர் பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு, ஆனா பெரியவங்க சைட்ல அப்படின்னு சொல்லி பாக்கும்பொழுது நீங்க ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போறீங்கனால பிளாக்ல எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்தவனையே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஆமாவா?
4: ஆமா.
2: நீங்க வச்சிருக்கீங்களா பிளாக் கலர்ல ட்ரெஸ் எல்லாம்?
4: பிளாக் கலர்ல இல்ல, ஆனா திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்.
2: ஆனா பிளாக் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
4: ஆமா.
2: ஓகே, நீங்க டாடி கூட வீட்டுல லீவ் டைம்ல எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
4: விளையாடுவாங்க.
2: என்ன விளையாடுவீங்க டாடி கூட?
4: நானும் தம்பி அப்பா எல்லாம் விளையாடுவாங்க. ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க.
2: உங்க கூட சேர்ந்து டாடியும் அந்த அளவுக்கு விளையாடுவாங்களா?
4: ஆமா.
2: தொந்தர் பண்றீங்க, லீவ் நாள் ஒண்ணு தானே, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா? ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மூணு பேரும் டைம். ஓகே, மம்மி ஒர்க் பண்றாங்களா? ஓகே, இப்ப மம்மி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டாடியும் ஒர்க் பண்றாங்க. சண்டே ஒன் டே மட்டும் தான் எல்லாமே ஒன்னாவே வீட்டுல இருப்பீங்க. அப்போ மம்மிக்கே ஒன் டே அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தம்பி டாடி எல்லாமே சேர்ந்து மூணு பேரும் வீட்டுல மம்மிக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க சண்டேஸ்ல மட்டும் மம்மிக்கு?
4: சமையல் ஹெல்ப் அந்த மாதிரி.

0: சமையல் ஹெல்ப், மம்மிக்கு வந்து சமையல்
1: ஆமா.
0: சரி சரி ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா?
1: இருக்கு.
0: என்ன வளர்க்குறீங்க?
1: டாக்.
0: ஓகே, எவ்வளவு இருக்கு?
1: ஒண்ணுதான் இருக்கு.
0: பாத்துப்பா அந்த டாக வீட்டுல?
1: அப்பா நானும் தம்பி எல்லாம் பாத்துப்பேன், அம்மாவும் பாத்துப்பாங்க.
0: நாலு பேருமே பாத்துப்பீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, இந்த டாகுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க மோஸ்டா?
1: பிஸ்கட், அப்புறம் தயிர் சாப்பாடு அந்த மாதிரி தருவாங்க.
0: சரி ஓகே. செடி வளர்க்கறதுல ஈடுபாடு இருக்கா?
1: இருக்கு.
0: ஓகே, என்ன மாதிரியான செடிகள் எல்லாம் இருக்கு உங்க வீட்டுல?
1: நிறைய விதமான செடி இருக்குங்க.
0: சரி, அந்த ஒரு செடி வளர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: டெய்லி தண்ணி ஊத்தணும், தண்ணி எல்லாம் ஊத்தி வளர்க்கணும்.
0: அவ்வளவுதான், தண்ணி மட்டும் ஊத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா செடி வளர்ந்துருமா?
1: சூரிய வெளிச்சம் வேணும்,
0: சூரிய ஒளி படுற மாதிரி செடிய நடணும். அதுக்கு வேண்டிய பூச்சி மருந்து உரங்கள்லாம் போடுவீங்களா?
1: இல்ல,
0: சும்மா தண்ணி ஊத்தி சூரிய ஒளி படுற மாதிரி வச்சாலே நல்லா வளர்ந்துருதா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் என்ன?
1: எனக்கு பிடிச்சது எல்லா காய்கறியுமே பிடிக்கும்.
0: எல்லா காய்கறியுமே சாப்பிடுவீங்களா?
1: சாப்பிடுவாங்க.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன?
1: எனக்கு பிடிச்ச கேம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுறது, அந்த மாதிரி
0: கேம்ஸ் தான் பிடிக்குமா? சரி, இன்டோர் கேம்ஸ் என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
1: இன்டோர் கேம்ஸ் பேரியர், கேரம் போர்ட், செஸ், இந்த மாதிரி இருக்கும்.
0: விளையாடுவீங்களா? நீங்க இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம், கேரம் போர்ட், கேரம் விளையாடுவோம்.
0: சரி, இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருக்காங்களா?
1: ஓகேம்மா,
0: சரி மேடம், பேசுனீங்க.
1: தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ.
3: ஹலோ,
2: யார் பேசுறீங்க?
3: நான் ஆன்சி.
2: என்ன கிளாஸ் நீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: எந்த ஸ்கூல்?
3: உருது ஸ்கூல்.
2: ஓகே ஓகேமா, சரி. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அக்கா, அம்மா.
2: ஆ, சூப்பர். அக்கா என்ன பண்றாங்க?
3: அக்கா வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே ஓகே. அக்கா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
3: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே. நீங்க அக்கா கூட வீட்டுல ஜாலியா விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க? எப்படி விளையாடுவீங்க அந்த
3: விளையாட்டை?
2: அப்ப மிஸ் உங்களை திட்டுவாங்களா படிக்கலனா? ஹோம்ஒர்க்ல கரெக்டா பண்ணிட்டு போயிருவீங்களா நீங்க? ஓகே ஓகே. நீங்க அழகா பாட்டு எல்லாம் பாடுவீங்களா? நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: ஜானி ஜானி பாப்பா, eating sunga no papa, telling us no papa, open your mouth, ha ha ha.
2: ஆஹா, சூப்பரா பாடிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு உங்களுக்கு? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு உங்க மிஸ் ரொம்ப பிடிக்குமா? எதனால மிஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: அடிக்க
2: மாட்டாங்களா? நீங்க குடும்பம் பண்ணுவீங்களா கிளாஸ்ல?
3: இல்ல.
2: மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டுப்பீங்களா? அதனால குட் கேர்ளா நீங்க.
3: ஆமாங்க.
2: ஓகேங்க, சரிங்க. நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய? என்ன பாப்பீங்க டிவில?
3: சிட்டி
2: டிவி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சினிமால பாப்பீங்களா? பாட்டு கேப்பீங்களா? நிறைய பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல ஒவ்வொரு சேனல்ல, அந்த பாட்டெல்லாம் கேப்பீங்களா நீங்க? என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: மல்லிப்பூ.
2: எங்க பாடுங்க பாக்கலாம்.
3: தெரிஞ்சல.
2: தெரியலையோ? ஆனா மல்லிப்பூ பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த பாட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு டான்ஸ் ஆட தோணுமா? நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா நீங்க? யார் சொல்லி கொடுத்தா டான்ஸ் எல்லாம்? ஓகே. வீட்டுல மம்மிக்கு நீங்க வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா குட்டி பாப்பா? என்ன மாதிரி பண்ணி கொடுப்பீங்க மம்மிக்கு?
3: வீடு குட்டி விட்டேன்.
2: ஓகே.
3: வீடு துவைச்சு குடுத்தேன்.
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாவா மம்மி இவ்ளோ வேலை வாங்குறாங்களா வீட்டுல?
3: ஆமா.
2: செய்யும் பொழுது உங்களுக்கு கையெல்லாம் வலிக்காதா? வீடெல்லாம் கூட்டும் போது வலிக்காதா? சரி, மம்மி வேண்டாம் பாப்பா நீ செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்களா? எல்லா வேலையும் நல்லா செஞ்சு பழகிக்கோன்னு சொல்லி செய்ய சொல்லுவாங்களா? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளவு வேலை செய்வீங்களே, பாத்திர கழுவை யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அம்மா எல்லா வேலையும் உங்களுக்கு இப்பவே சொல்லி கொடுத்துட்டாங்களா? சரி, நீங்க வீடு பெருக்கும் போது மம்மி என்ன பண்ணுவாங்க
3: வீட்டுல?
2: ஓ, மம்மி சமையல் செய்யும் போது மம்மிக்கு ஹெல்ப்பா இருக்கணும். நீங்க வீடெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிடுவீங்களா? அப்ப மம்மி என்ன சொல்லுவாங்க நீங்க வீட கிளீனா கூட்டி முடிச்சவனே?
3: வெரி குட் சொல்லே.
2: வெரி குட் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஓகேடா தங்கம், அழகா வேலை எல்லாம் செஞ்சிருக்கு. மம்மிகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க வீட்டுல. பெருசானாலும் இதெல்லாம் செய்யணும் சரியா?
3: நீங்க
2: பெருசாயி செய்யும் பொழுதுதான் மம்மிக்கு இனிமே நல்ல ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா? ஓகேடா. உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
3: கிரீன் கலர்.
2: எதனால கிரீன் கலர்?
3: ரொம்ப டார்க்கா இருக்கு.
2: கிரீன் கலர் ரொம்ப டார்க்கா இருக்கனால உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. நீங்க ஏதாச்சும் திங்ஸ் வச்சிருக்கீங்களா கிரீன் கலர்ல?

0: ஆனா அந்த கலர் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் கிரீன் கலர்ல மம்மி கிட்ட சொல்லி ஏதாச்சும் வாங்கி ஃபேவரட் திங்ஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நீங்க மம்மி கூட கடைக்கெல்லாம் போவீங்களா? கடைக்கு போனா மம்மி செலவு வாங்கும் பொழுது நீங்க என்னென்ன வாங்குவீங்க? உங்களுக்கு
1: மிட்டாய்,
0: மிட்டாய் என்ன மிட்டாய் நிறைய சாப்பிடுவீங்க நீங்க? டைரி மில்க். எப்ப கடைக்கு போனாலும் மம்மி கூட டைரி மில்க் வாங்குவீங்களா? ஐயோ, நிறைய டைரி மில்க் எல்லாம் சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்த ஆயிடும்னு சொல்லுவாங்களே, அப்ப மம்மி ஒண்ணும் சொல்லாம வாங்கி கொடுத்துருவாங்களா? என்ன சொல்லுவாங்க மம்மி அப்போ? திட்டு விழுகுமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அழுகுவீங்களா?
2: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை
3: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகள்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேகா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேகா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒரு அருமையான தலைப்பில் தான் வந்து நாம் பேச போகிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1010-1018, 9342-1010-1018, 8300-1901-1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம், உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் வழியாகவும் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் எண் மீண்டும் 8300-1901-1018 அப்படின்ற இந்த எண்ணையும் பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜி ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சித்ரா ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். சுரேஷ் பீட்டரோட இசையமைப்பில் தென்காசி பட்டணம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:10. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக முதல் அன்பு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: ஹாய் சார், வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். படம் வந்து வெற்றி விழா, பாடல் வந்து பூங்காற்றே அந்த பாடல்.
0: ஓகே, பாடலை கேட்டு
1: தலைப்பு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு. அதனுடைய உண்மையான சாராம்சத்தை நான் முழுக்க முழுக்க
0: அனுபவிச்சிருக்கேன்.
1: என்னுடைய அப்பா அம்மா இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி நாங்க 4 பேர் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருந்தோம். ஒரு பண்டிகை, பொங்கல் பண்டிகை, தீபாவளி அந்த மாதிரி விசேஷ நாட்கள் பாத்தீங்கன்னா வீடே கலகலன்னு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு தோணு சந்தோஷமா இருந்த கூட்டு குடும்பம். எல்லாம் தனித்தனியா திருமணமாயி ஒவ்வொருத்தர் தனித்தனியா இருக்கும். பசங்க எல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல அந்த மாதிரி உட்காந்துருவாங்க. ஒரு பண்டிகை விசேஷ நாட்கள் நீ மனைவி முகத்து பாரு, கணவன் முகத்து பாருட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு. அந்த கூட்டு குடும்பம் வர சந்தோஷமான வாழ்க்கையை என்னைக்குமே காலங்காலம் மறக்கவே முடியாது. உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கையா. ரொம்ப நன்றி சார்.
0: ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாலும் உங்களுடைய அனுபவத்தோட உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க அழைத்தமைக்கு. ஸோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடையே வந்து நேயர் வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன சொல்கிறதுனா கான்க்ரீட் ஜங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்கிறது, பில்டிங்ஸ் மாதிரி இருக்கிற இடங்களில் ஒருத்தர் நம்ம பேசிக்கிறோமா நிறைய இடங்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்றது ஒரு நீட் ஆஃப் தி ஆர் தலைப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நேர் கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். வெற்றி விழா திரைப்படத்திற்காக இளையராஜா வினிசமேட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்.

0: 11:15 ஆயாச்சு. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டவை ஊட்டி எஃப்எம் 100.8. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைந்ததுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். பள்ளி நைட்டிப்படியிலிருந்து கமலாங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கோம். எங்க பகுதியில சாரல் மழை பெய்யுது. உதகையில எப்படி மழை பெய்யுதுங்களா?
0: ஆமா, மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது.
1: சாரல் மழைங்க, சரி, நல்ல டாபிக் கொடுத்தீங்க. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. என்னோட லைஃப் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். நன்மை இருக்கு, நன்மை நிறைய இருக்கு. எப்பவும் பெரியவங்க கூட இருந்தா நல்லதுதான், ஒரு குழந்தை வளர்ப்பு எல்லாத்துக்குமே. ஆனா இப்ப கூடி வாழ ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது எல்லாமே போயிருச்சு. எங்கேஜ்மெண்ட்னால தனியா வீடு பார்த்தாதா மேரேஜே நடக்குதுங்கிற மாதிரி இப்ப போயிருச்சு. என் லைஃப் போச்சு. நான் இன்னும் வருங்காலத்துல ஏன் மருமக ஏன் கொடுப்பாங்களோ சத்தியமே எதிர்பார்க்க முடியாது, நடக்காதது ஒண்ணு.
0: சரிங்க.
1: அப்புறம் இன்னொன்னு வந்துங்க, இப்ப ஜாயின் ஃபேமிலி இல்லாம போயிருச்சு. முன்னையெல்லாம் பார்த்தா அசுத்தபா பிடிப்பா அப்படி நிறைய பேர் எல்லாம் ஜாயின்டா இருந்திருக்காங்க. இப்ப மாமியார் மாமனார் கூடவே ஒரு மகன் மருமகள் அதுல இருந்து காலம் போறதே கிடையாது. அது பெரியவங்களோட அரவணைப்பு இல்லாமயே நிறைய இல்லங்களை குழந்தைங்க வளருது. கடைசியில பணம் கொடுத்து நம்ம வேலை ஜாபுக்கு போனா பணம் கொடுத்து அடுத்தவங்கள குழந்தைங்களை வளர்க்க சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது. அப்படி கட்டாயம் இப்ப போயிட்டு இருக்குது. அப்படி ஜாயின் ஃபேமிலி இல்லாம போனாலுமே கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, பேசுறது, அனுசரணையா இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் தானே பண்ணிட முடியாது. எப்பவுமே நாலு பேர் வேணும். நாலு பேர் வேணும்னா நண்பர்களும் சரி, எந்த உறவுகளிலும் சரி, எல்லா பக்கமே சங்கடங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே
0: இருக்கும்.
1: ஆமா, நம்ம வந்து கொஞ்சம் அனுசரிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், உறவு வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போனோம்னா, நம்ம இவ்வளவு கோச்சுமே அவங்க பாருங்க கச்சிச்சுட்டே போயிட்டாங்கன்னா, அப்புறம் அதுக்காகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சுட்டே போயிட்டு
0: இருக்கு. நன்றி.
1: நன்றி.
0: பாடல் சொல்லுங்க.
1: படம் ஆயசனூர், பாடல் பிரம்ம தேவன். அந்த பாடல்
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாங்களா? நேரில் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்ற இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1001-0118, 9344-1001-0118, 8300-0019-1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது கேட்போம். இணைந்தங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம், மார்னிங் காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
2: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:24 ஆயாச்சு. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம்.
3: கோத்தகிரியிலிருந்து கோகிலா பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்.
2: சொல்லுங்கம்மா, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: கூடி இருந்தால் கூடி நன்மை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம அனுசரணையா இருக்கணும்.
2: சரிங்க.
3: நம்ம தனியா இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டுருக்காங்க, எல்லாரும் நம்ம சேர்ந்து வாழணும். அவங்களோட கேட்டு எது கேட்டு கொடுத்தா நம்ம கொடுக்கணும். அவங்க எது கேட்டாலும் நம்ம இருக்கிறத கொடுக்க போறோம். நமக்கே ஒரு தலைவலி காய்ச்ச உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவங்கதான் வந்து உதவுவாங்க. நம்ம எப்ப இனிமையா பேசணும். இனிய உளவாக இன்னாத சூழல் அணிவிருப்ப காய்க்கு வந்துருக்கு. அதனால நல்ல வார்த்தைகள் பேசணும். மத்தவங்களை பத்தி புறம் சொல்லக்கூடாது. இனிமையான நம்ம சொற்களை பயன்படுத்தி இனிமையாக நம்ம வாழ.
2: ஓகே, நீங்க ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய உறவினர்கள்ட்ட அல்லது உங்களுடைய நெய்பர்ஸ்டெல்லாம் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுவீங்க? அதாவது கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்ற மாதிரியான குணாதிசயத்தை வெளிப்படுத்துற மாதிரி.
3: அவங்கள்ட்ட குறைய செஞ்சாலும் எல்லாருமே தப்பு இருக்கும். ஆனா அவங்க தப்ப குறை சொல்லக்கூடாது. அவங்களோட
2: யார் தவறு செய்தாலும் நீங்க அனுசரிச்சு போவீங்க. நல்லா
3: விசாரிக்கலாம்,
2: தனிப்பட்ட முறையில சொல்றோம். ஆமா, தனிப்பட்ட முறையில சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த உறவு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஸோ அதாவது நம்ம ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உற்றார் பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையோடு இருக்கலாம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கதையெல்லாம் நிறைய கதவு இடத்துல சிங்கம் 4 மாடுகள் ஒன்னா இருக்கும்போது சிங்கத்தை விரட்டிக்கிட்டுருது.
2: சரி,
3: அதே தனியாக பிரிஞ்சும் போது அந்த சிங்கம் வந்து 4 மாடுகளையும் அடித்து அப்படியே நிறைய கதை இருக்குது.
2: ஆமாம் ஆமாம். ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் நிகழ்ச்சியில்?
3: எனக்கு
2: பாடுங்க சும்மா. வாசிச்சிட்டீங்களே, கரு இசைக்கருவி வாசிப்பீங்களா? வாசிக்கிறீங்களே. ஓகே, இருந்தாலும் சூப்பர். அழைத்தமைக்கு நன்றிமா. பாடல் கேட்போம்.

0: சாதனை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களுடைய இசை அமைப்பில் எஸ் ஜானகியோட குரலில் ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:30 ஆயாச்சு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ரொம்ப அற்புதமாக நேர்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க?
1: சென்னை ஒரு பக்கம் சிவகுமார்.
0: சிவகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். எப்படி இருக்கு உங்க ஊர்லாம்?
1: ஊரெல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சிவகுமார்?
1: சென்னையில ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார்.
0: ஓகே. அப்போ இப்போ ஒர்க்ல அப்போ?
1: ஆமாம்மா, இன்னைக்கு லீவ் தான் சார். இன்னைக்கு ஃப்ரீ தான்.
0: லீவ் தான் அப்போ? ஃப்ரீ தான்.
1: உங்களுடைய
0: சத்தம் இல்லாத இடத்துக்கு கொஞ்சம் வர முடியுமா?
1: வீட்டுல அம்மா அப்பா நம்ம எல்லாமே கூடி வாழ்ந்து ஒன்னா இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதே மாதிரி வெளியில இருப்பினாலையும் வேலை செய்யற இடத்துலயும் சரி, அன்போடும் பாசத்தோட எல்லாருமே பேசணும். ஒன்று கூடி நல்லா சந்தோஷமா இருக்கணும். எந்தெந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பார்க்க முடியும், அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா எல்லாரும் ஒன்று கூடிதான் எல்லாம் இருக்கணும் சார்.
0: ஓகே. இப்போ நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் என்ன? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்ற விஷயத்த ஊக்குவிக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க?
1: நாங்களா
0: என்ன பாடல் நிகழ்ச்சியில
1: வந்து வாரிசு படத்துல இருந்து
0: நன்றி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: 11:40 ஆயாச்சு. அன்புடங்களை இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா நேர்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட இணைய போகிற அடுத்த அன்பு அழைப்பாளர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்ன வம்சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க சார். நல்லா இருக்குங்களா சார்?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஒரு குளிர்தா இருக்கு சார் இன்னைக்கு.
0: அப்படியா?
1: ஆமாங்க சார்.
0: எப்படி மேனேஜ் பண்றீங்க குளிர?
1: தலைப்பு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான தலைப்பு சார். கோல் கூடி வாழ்ந்தால் கோடி நெல்மெஞ்சிலே.
0: சொல்லுங்க.
1: ஆனா பெரியவங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதாவது கல்யாணம் முடித்து தனி குழந்தை கூட இருந்தா பாத்து குழந்தைய உண்டாயிட்டா குழந்தை பிறந்தாலும் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் அதை பாத்துக்குவாங்க சார். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க சார். இப்ப பொண்ணு பாக்க பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னா பொண்ணு புடிச்சிருந்தேன்னா கல்யாணம் மண்டபம் பாக்குறமோ இல்லையா, முதல்ல தனி குடுத்த வீடு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுறாங்கன்றீங்க.
1: சமுதாயம் பார்த்தா அந்த அளவுக்கு முன்னேறிட்டுங்க சார். ஆனா அந்த இந்த மாதிரி கூடி வாங்க கோடி நன்மைக்கு அந்த அந்த காலம்ல வர்றதுனா கொஞ்சம் சிரமம் தாங்க சார். ஏன்னா ரொம்பவே கூடின வாழ்ந்தாலும் வேண்டாங்கிறாங்க சார். கூடவே இருக்கக்கூடாது அப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க சார்.
0: இப்பெல்லாம்
1: சமுதாயம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க சார், முன்னேறிட்டு இருக்கு சார். அந்த அளவுக்கு கூடிங்க குடும்ப கூடவே இருக்கக்கூடாத மாதிரி சமுதாயம் போயிட்டு இருக்குங்க சார்.
0: ஓகே, இருந்தாலும் கூடி வாழ்ந்தாலும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு நீங்க சொல்றீங்க
1: சார். கூட இருந்தாலும் குழந்தைகள் நல்லா பாத்துக்கலாம்னு தெரியுங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போனா பயம் இல்ல, வேலைக்கு போலாங்க சார்.
0: வீட்லயும் பெரியவங்களும் பாத்துக்குவாங்க.
1: பெரியவங்க பாத்துக்குவாங்க. ஆனா அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு இப்ப யாரும் அந்த கான்செப்ட்க்கு யாரும் வர்றது
0: இல்லைங்க சார்.
1: அதனால அவங்க அதே இப்ப தெரியாது சார். அந்த கல்யாணம் குழந்தையெல்லாம் ஆனவர்கள்
0: என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய அந்த முடிவும் அந்த அந்த தீர்மானம் எல்லாம் ஒரு சில காலங்களுக்கு தான் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து என்னதான் வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்களுடைய துணை எப்படி இருந்தாலும் தேவைப்படுது.
1: ஆமாங்க சார், பெரிய திராப்படமா அதுதான். இந்த குழந்தைய தனியா விட்டு போயிடறாங்க பாத்தீங்கன்னா டிவி டெய்லி கேட்டுதான் இருக்கிற பாதி சொல்ல அந்த தொழில் சொல்றாங்களே சார். அதான் குழந்தைங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா போயிருங்க சார்.
0: ஓகேங்க, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்.
1: எனக்கு வந்து வைதை காத்திருந்தா இருந்து இன்றைக்கே நான் அந்த
0: பாடல் கொடுத்துருங்க. நன்றி அழைத்தமைக்கு.
1: ஓகே சார்.

வைதையை காத்திருந்தால் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரனோட குரல்களில் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். 11:48 ஆயிடுச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற இந்த தலைப்பில் பேசிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி, ஆர்ச்சி ராகவேந்திரா. என்னப்பா ஃபோனில் பேசிட்டுருங்க, தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வழியாகவும் ஒரு சில நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு நேர் வந்து ரொம்ப விரிவாகவே வந்து கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்ற தன்னுடைய சொந்த லைஃப்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. 1987 நானும் என்னுடைய அண்ணனும் வந்து இதுவரைக்கும் 2026 வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். நான் சொன்னதை என்னோட அண்ணன் கேட்டுக்கொள்வார், அவர் சொல்வது வந்து நான் கேட்டுக்குவேன். ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு வரோம். அதே போல் நான் டெய்லர் வேலை செய்து வருகிறேன், என்னுடைய அண்ணன் வந்து விவசாயம் செய்துட்டு வராரு. ஸோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். அதை சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் பெருமையுமா இருக்குது அப்படின்னு சொல்லி தாசர்பட்டி பகுதியிலேருந்து பாலசுப்ரமணியம் தன்னுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ரோஜா பூ மாலையிலே அப்படின்னு ஒரு ஃபேமிலி சாங்கும் கேட்டிருக்காரு, அவங்க ஃபேமிலிக்காக கேட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேடியோன் பாடல் வருது கேட்போம். இணைந்திரங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சம ஹிட்டு.

ஒரு அருமையான பாடல் கேட்டோம். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பா விஜயோடைய பாடல் வரிகளை எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டு நெருங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொழும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றது ஒரு ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தக்கூடிய

0: தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.
1: ஆழி சூழ் உலகு அழகு, நெகிழி சூழ் உலகு ஆபத்து. பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்ப்போம், பூமியை பாதுகாப்போம்.

நெஞ்சநிலைய திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் ஹரிஹரனோட வாய்ஸ்ல ஒரு அருமையான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்குமே வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நேர்களை பாத்தீங்க அப்படின்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற தலைப்புல ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ஒரு நீட் ஆஃப் தி ஆர் தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு அன்பும் சரி, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கூடி வாழ்ந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், நம்ம எதிர்கொள்ளவும் முடியும். அதே போல எப்பவுமே வந்து தனிமைப்படுத்த தனிமையா நிறைய நேர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் தனியா போறதுனால மட்டுமே நம்மளால் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. ஸோ கூடி வாழ்ந்தால் மட்டுமே கோடி நன்மை அப்படின்னு நிறைவு கருத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இதுவரையிலும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தேன் நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி பிற்பகல் 12:10. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம். இந்நிகழ்ச்சியில் பன்னியர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள், இளமை காலங்கள் படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி நேயர் நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. இந்த நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் கிளைகோ சாகுபடி குறித்து விவசாயி சிவராஜ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 திரைகானம், 11:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, அர்னாப் சட்டோபாத்தியாய் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்தில் இருந்து இன்று நாள் முழுவதும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் OTFM இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கே தெரியும். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், இந்த மாதிரி நிறைய குறிப்புகளை நீங்கள் தரலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 9344-9010-18 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 8300-1910-18 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி அழகான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. நமக்கு தெரிஞ்சது நாமே வச்சுக்கிறத விட வேறவங்களுக்கும் சொல்லி பயன்பெறுவது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். பெண்கள் பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான விஷயமும் கூட. சூப்பராக ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம அழகான டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம்.

0: பொதுவாகவே ஸ்நேகிதியே அப்படின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறும் பெண்கள் எல்லாமே நிறைய பொறுப்பாக விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல் ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. ரொம்ப உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சூப்பர், தாராபுரத்திலிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: அதாவது டிப்ஸ் இல்லாமா, ஒவ்வொரு மனிதர்களும் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, மனிதர்கள் மனிதர்லாம எடை போடணும். எடை போட எவனுக்கு தெரியுதோ அவன் தான் வாழ்க்கையில சிறப்பா வாழ முடியும். எடை போட தெரியாம ஏமாந்து போய் வாழ்ந்துட்டோம்னா வாழ்க்கையே தோல்வி ஆயிரும். இப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவி வாழ்றோம் அப்படின்னு வாழ்க்கைனா அவங்கள நம்ம எடை போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது கேட்கும் போதெல்லாம் கண்ணுக்கு மாதிரி நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அவங்க ஒரு வேற வழியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வந்து உங்க குழந்தைகளும் சரி குட்டிகளையும் நம்மளும் எல்லாருமே கஷ்டப்படணும். அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய அமைச்சுக்கணும். அவங்க வந்து பொறுப்பு இல்லாம வேற ஒரு பாதையில போறாங்கன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைகளை நம்மளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். அதனால நம்ம கொஞ்சம் கண்டிஷனலா தான் இருந்துக்கணும். எங்கிட்ட கொடுக்க முடியாது, நகையெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும், நான் ஒரு இடம் வாங்கி போட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நகையை வித்துட்டு கூட இடம் வாங்கி போட்டுறணும். அதை விட்டு போட்டு ஒரே குழப்பம், ஒரே குடும்ப சண்டை, அப்படி இருந்த என்ன பிரயோஜனம்? யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம அதை உணவு இடம் போடணும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எடை போட்டு இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஜமீன் பெருமிற, ஜமீன் பெருமிறவங்க அந்த அக்கா, அந்த அண்ணா, அந்த அண்ணா வந்து அவங்க மேல அப்படி காதலோட இருக்கிற மாதிரி அப்படி உயிரா இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கண்டுக்கவே இல்லை அவங்க, இதான் காதலா? அப்ப இது எத்த போலி காதல்? அப்ப இந்த அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்ப எங்கிட்ட சொன்னாங்க, நான் இத்தனை நாள போலி காதல் காதல் நினைச்சேன், என் நகை நட்டு எல்லாம் கொடுத்தியே வாழ்க்கையவே இழந்துட்ட ராணி, நீங்க மகாராணி, அதனால நீங்களாவது இந்த மாதிரி எல்லாம் இழந்துடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. கா அதாவது இந்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் தேவை, கணவன் மனைவி யாராலும் ஒரு தேவைக்காக பழகுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் பணத்துக்காக பழகுவாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து இது
0: இல்ல அப்படி இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு டிப்ஸ்ல வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சொன்னது அருமையான டிப்ஸ், அருமையான டிப்ஸ். அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டும் எப்படி வந்து இந்த காலத்துல வாழணும் அப்படின்றது வந்து எடை போட்டு வாழணும்னு நீங்க ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரிங்க நஜிமாலுமே, ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் தான் இது, வாழ்க்கைக்கான டிப்ஸ். நன்றி,
1: நன்றி
0: நிஜமாலுமே. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு அருமையான டிப்ஸ் தான், இடம் பொருள் ஏவல். அதே மாதிரி நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். புதுசாக கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுக்கு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு அறிவுரையாக இருக்கட்டும். பின்ன வந்து வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு வாழணுன்றது உண்மை தான். இந்த டிப்ஸை நம்ம கேட்டதுக்கப்புறமா ஒரு பாடலை கேட்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஃபோனில் மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, வாட்ஸ்அப் கூட அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்ப 8300019108 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நேயர் வாட்ஸ்அப்பில் விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. எப்போவுமே அழகழகான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி கூட உங்களுக்காக ஒரு அழகான டிப்ஸை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸும் கூட. நம்ம எப்போ பார்த்தாலுமே அழகாக இட்லி சுடுறவங்க தான். சில சமயங்களில் அந்த இட்லி என்னமோ மாறி போய் கொஞ்சம் கெட்டியாகிடும். உடனே எல்லாருமே சாப்பிடாமல் போயிடுவாங்க. மனசொடிஞ்சு போய் கன்னத்து மேலே கை வச்சு உட்காந்துருப்போம். இது நடக்கிறது தான். சரி, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்னு சூப்பராக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. செஞ்சு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, சரியாக இருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, செஞ்சு பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் விஷயத்த பரிமாறலாம். அப்படி என்ன தான் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி மாவு ஒரு மாதிரி கெட்டியாக தெரிஞ்சாலும், இல்லை ஃபஸ்ட்டு சட்ட இட்லி நம்ம போட்டுட்டோம் அது கொஞ்சம் என்னமோ இறுகி இருக்க மாதிரியோ இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கவலையே பட வேண்டாம். உடனே இந்த அப்பளம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த அப்பளத்தை வறுக்காமல் அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற விடணுமா. ஊற வச்சு இதையும் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இட்லி மாவோட கலந்துடணுமா. அப்படி இட்லி மாவோட கலந்துட்டோம்னு சொன்னால் திருப்பி நம்ம இட்லி போட்டோன்னா அப்படியே பூ மாதிரி இருக்குமா. நம்ம கன்னத்தில் கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காதான். ஸோ இது அப்பள இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம் போல். ஆனால் நொறு நொறுன்னு இருக்காது, பூ மாதிரி இருக்குமா. இதை கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு அழகான பாடலை கூட நம்ம கேட்கலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியே.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சூப்பராக பாடலும் கேட்டுட்ருக்கோம், விஷயங்களும் சொல்லிட்டுருக்கோம். விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இனி ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ
1: ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க
1: மேடம், நாங்கள் உதவி காந்தல் பகுதியிலேருந்து ஆனந்தி பேசுகிறேங்க மேடம்.
0: ஆ ஆனந்தி, சொல்லுங்கள், என்ன டிப்ஸ் கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு?
1: மேடம் இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா, நம்ம தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரோஜா கட்டிங்கெல்லாம் வச்சு வளர்ப்போம் மேடம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படா பூக்கள் பூக்கும், அது எப்போ பறிக்க கூட மனசு வராது, அதை பூத்துச்சுனாலே அதை போய் பார்த்துட்டு வருவாங்க, ரசிக்கணும்னு தோணும்.
0: உங்க வீட்டுக்கிட்ட நீங்க தோட்டம் வச்சிருக்கீங்களா?
1: ஆமாங்க மேடம்,
0: அதுதான்
1: அந்த ஒரு அனுபவத்தை தாங்க மேடம் அங்க ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கோம்.
0: ஓ சூப்பருங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: இப்படி அழகான பூக்கள் பூக்கணும், நம்ம ரசிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான டிப்ஸுங்க மேடம். நல்ல ரோஜா பூக்கள் பூக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழைப்பழம் இருக்கு இல்லைங்க மேடம்,
0: வாழைப்பழம்
1: அதோட பழம் தோல் அது கூட வந்து வெல்லம் சேர்க்கலாம், இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிடணும் மேடம்.
0: சரிங்க.
1: அதை மூடி வச்சு ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் கழிச்சு அதை எடுத்து நம்ம வந்து ஒரு குழி, நம்ம தோட்டத்துல குழி நோண்டி அந்த பழத்தை அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி ஆயிரும், அதை வந்து நம்ம வந்து குழி நோண்டி அதை வந்து ஊத்தி அது கூட வந்துட்டு சாணம், கொஞ்சம் சாணம் கூட சேர்த்து, எரு இருக்கு
0: இல்லைங்களா,
1: அதையும் சேர்த்து, ஆமாங்க மேடம், அதையும் சேர்த்து நம்ம வந்து அந்த ரோஜா கட்டிங் வச்சோம்னாக்கா அழகான பூக்கள் பூக்கும் மேடம்.
0: ரொம்ப சூப்பருங்க. நிஜமாலுமே இதை நீங்க செஞ்சு பாத்துருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு தரலாம்
1: மேடம்? எனக்கு வந்து வேதம் புதிதுல வந்து மந்திரம் சொல்வேன் அந்த பாட்டு.
0: மந்திரம் சொல்லி சொல்லி செடி வளர்க்கறது
1: அப்படிதானே?
0: ஓகேங்க, தேங்க்யூ
1: தேங்க்யூ மேடம்.
0: இதே மாதிரி நீங்களும் நிறைய டிப்ஸ் கொண்டு வாங்க, புது புதுசா சொல்லுங்க, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது ஸ்நேகிதிக்கு.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அழகழகான டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி குடலூர்லேருந்து வர்ஷா ஒரு டிப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம வந்து எப்படி வந்து சாப்பாட்டு கூட பொடி எல்லாமே சேர்த்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பொடி தயாரிக்க பூண்டு குறுமிளகு இது ரெண்டையும் ஒரு அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுமா. அப்போது சாப்பாடு கூட நம்ம இதை இந்த பூண்டும் குறுமிளகும் பொடி நல்லா காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் ஆயில் சேர்க்காமல் வறுத்துக்கணுமா, வறுத்து பவுடர் பண்ணிடணுமா. இந்த பவுடரை நம்ம சாப்பாடு கூட போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டோ இல்லை எள்ளெண்ணெய் விட்டோ சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குமா. கோல்டு காலத்துக்கு இது ரொம்ப உதவியாகவே இருக்குமா. ஒருவேளை நமக்காகவே சொன்ன டிப்ஸோ என்னமோ தெரியல, செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்ட இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நான் உங்களோட ஷர்மிலி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: நம் இந்திய ரயில்வேயின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு மகத்தான திட்டம்தான் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு வளர்ச்சியடைந்து புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கும் இந்த வேளையில் நம் ரயில் நிலையங்களுக்கு நவீன மாற்றத்தை பெற வேண்டியது மிக அவசியம். இதை நோக்கியே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்திய ரயில்வேயில் சுமார் 1300 மேற்பட்ட ரயில் நிலையங்களை நவீனமயமாக்குவது மற்றும் மேம்படுத்துவது ஆகும். இதில் தமிழகத்தில் உள்ள 70 மேற்பட்ட ரயில் நிலையங்களும் அடங்கும்.
1: இந்த திட்டம் வெறும் கட்டடங்களை மட்டும் புதுப்பித்தல் அல்ல,
0: மாறாக ரயில் நிலையங்களை அந்தந்த நகரங்களின் நகர மையங்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பழைய ரயில் நிலைய கட்டடங்களை மேம்படுத்துவது, பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குவது, நகரத்தின் இரு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் நிலையங்களை வடிவமைப்பது, நீண்ட கால அடிப்படையில் நிலையங்களை வளர்த்திருப்பது, இப்படி ஒவ்வொரு நிலையத்திலும் சுமார் 15 முதல் 20 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டு நிலையங்களின் முகம் முழுவதுமாக மாற்றப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ரயில் நிலையத்தில் ஏற்பட போகும் மாற்றங்கள் பயணிகளின் வசதிகள் மேம்பாடு, நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்கள், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைக்கப்படுகின்றன, நடைமேடைகள், தரமான இருக்கைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி மற்றும் நவீன கழிவறைகள் ஆகியவை மேம்படுத்தப்படுகின்றன, மாற்று திறனாளிகளுக்கான வசதி, அனைத்து நிலையங்களிலும் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் வகையில் சாய்வு தளங்கள், லிப்டுகள் மற்றும் எக்ஸலேட்டர்களும் நிறுவப்படுகின்றன, சுத்தமான, சுகாதாரமான, வசதியான காத்திருப்பு அறைகள் மற்றும் நல்ல தரமான உணவு கடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இணைய வசதி, அதிவேகமான 5G வைஃபை வசதி அனைத்து பயணிகளுக்கும் இலவசமாக கிடைக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, ஆற்றல் சேமிப்பு விளக்குகள், சூரிய சக்தி போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகள் பின்படுத்தப்படுகின்றன. அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ரயில் நிலையங்களை பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ நிறுத்துமிடங்களுடன் எளிதாக இணைக்கும் வகையில் வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இது ஒரு பயண தீர்வை அளிக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அந்தந்த பகுதிகளில் பிரபலமான உள்ளூர் கைவினைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவை விற்பனை செய்ய தனிக்கடைகள் அமைக்கப்படுகின்றன. இது உள்ளூர் கலைஞர்களுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கும். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் வெறும் மேம்பாட்டு திட்டம் மட்டுமல்ல, இது இந்திய ரயில்வேயிலும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம்.
1: இது நம் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதுடன்
0: நம் ரயில் நிலையங்களை புதிய இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடையாள சின்னங்களாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தரமான மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்யும் இந்த மகத்தான திட்டத்தை நாம் அனைவரும் வரவேற்று இதன் மூலம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம்.

வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9444634342.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:55. இனி கேட்போம் மெல்லிசை பாடல்கள்.

முகமது ரஃபி பாடியது அந்த பாடல். படம் பிரம்மச்சாரி. 1:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள். இனி மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

கேஷுவோ விடுன்னு எந்தன் அப்படின்ற படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டோம். கண்ணூர் ஷெரீஃப் பாடினது தான் இந்த பாடல். சூப்பராக பாடலுமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இது வண்ண வண்ண பூக்கள், உங்கள் UTFM 101.8. அடுத்த பாடல் கன்னட மொழி படத்திலிருந்து.

ரஞ்சித் ஜானகி ஐயர் இவங்க எல்லாமே இணைந்து பாடின பாடல் அது மகதீரா அப்படின்ற படத்தில் இருந்து. இது தெலுங்கு மொழி திரைப்பட பாடல். இனி அடுத்த பாடல் ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து. என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

புல்லட் ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். இனி நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்க ஓடிஎஃப்எம் 101.8.

எல்கே கல்யாண், எம் சாது, கோகிலா, எஸ் ஷான், சௌமியா இவங்கெல்லாம் இணைந்து பாடினது தான் அந்த பாடல். டான் படத்திலிருந்து கன்னட மொழி திரைப்பட பாடல் அது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில் வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
3: நாங்கள் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பெட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றிகிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முச்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர்

0: கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:55. இனி கேட்போம் திரைகானம் ஒன்று.

ஸ்ரேயா கோஷல் பாடியது அந்த பாடல் நீர்பறவை படத்துக்காக. திரைக்கானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.

0: from today. The ministry said that the revised procurement price will ensure better returns for onion farmers while supporting buffer procurement efforts. Vice President C.P. Radhakrishnan today submitted the duly filled enumeration form under the Special Intensive Revision or SIR enumeration process of the electoral roll. In a social media post, the Vice President shared that the Chief Electoral Officer of Delhi, along with District Election Officer, Electoral Registration Officer and Booth Level Officer, facilitated the enumeration process at the Up Rashtrapati Bhavan as part of the ongoing SIR of electoral rolls in Delhi. Mr. Radhakrishnan urged all eligible voters to actively participate in the exercise.
1: SIR is a big exercise undertaken by our election commission to strengthen the democracy. Every real voter should get registered. This is a good reform and it is a must to strengthen the democracy. Every citizen of our country should coordinate and cooperate with the election commission. That is my humble request to all my brothers and sisters of Mother Bharat.
0: Orissa is experiencing widespread and intense monsoon precipitation, with several districts recording heavy to extremely heavy rainfall under the influence of a well-marked low-pressure area over northwest Bay of Bengal and adjoining regions. More from our correspondent.
2: A well-marked low-pressure area over the northwest Bay of Bengal adjoining the Odisha coast has unleashed widespread and intense rainfall across Odisha, severely disrupting normal life in several districts. Under its influence, the Indian Meteorological Department has forecast continued heavy to very heavy rainfall over parts of the state during the next 24 hours. Very heavy rainfall has been recorded at Kantapada in Cuttack district, Sohela and Vijaypur in Bargarh district, Ali in Kendrapada district, Chandbali in Bhadrak district and Chhatrapur in Ganjam district. The authorities have advised people, particularly those residing in vulnerable and flood-prone areas, to remain vigilant and avoid unnecessary movement as the weather system continues to influence many regions of Odisha. Prakash Das, Akashvani News, Bhubaneswar.
0: In Maharashtra, heavy rain disrupted normal life across several parts today, prompting authorities to remain on high alert. More from our Mumbai correspondent.
3: The India Meteorological Department has issued a red alert for Mumbai, Thane, Palghar, Raigad and the ghat areas of Satara, Pune and Nashik. Water levels in rivers across Sindhudurg, Ratnagiri and Palghar districts are rising, with officials closely monitoring the situation. Heavy rain has been lashing Mumbai since morning, marking the fifth consecutive day of persistent rainfall across the city and suburb. Suburban train services on all three railway lines are running with delays of around 10 to 15 minutes, while road traffic remains largely smooth. Rain is also continuing in the catchment areas of the dams that supply water to the city. Schools and colleges have declared a holiday for the afternoon session due to the heavy downpour. Madhuri Pange, Akashvani News, Mumbai.
0: Meanwhile, IMD has said that conditions are favorable for further advance of southwest monsoons into some more parts of Gujarat, remaining parts of Haryana, Punjab and Rajasthan during the next 4 days. The Met Department has forecast heavy to very heavy rainfall over Madhya Pradesh, coastal Karnataka, East Rajasthan, Telangana and Vidarbha till tomorrow. In Iran, preparations are underway for the six-day state funeral of former Supreme Leader Grand Ayatollah Sayyid Ali Khamenei, which will begin in Tehran today. The funeral procession will continue over the next few days before concluding with his burial in the holy city of Mashhad on the 9th of this month. In men's cricket, the second T20 international between India and England will be played in Manchester today. The match will begin at 7 this evening, Indian time. The opening game of the five-match series was abandoned due to rain at Chesterler Street. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi dedicates India's first greenfield integrated refinery cum petrochemical complex in Balotra, Rajasthan. Also inaugurates new terminal building of Jodhpur Airport. Home Ministry designates 23 Pakistan-based individuals as terrorists under UAPA. Centre issues notice to Telegram messaging app over widespread piracy reports. Asked to submit report within 15 days. Bilateral investment agreement between India and Israel comes into force today. IMD says southwest monsoon to further advance into parts of Gujarat, Haryana, Punjab and Rajasthan during the next 4 days. And in men's cricket, India to face host England in second T20 international in Manchester this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
4: ODFM 101.8. நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
5: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: நீலமலை இந்நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
8: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி
7: பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: வயநடை முத்தனும் வயநடை முத்தியும் இலா இலா இலா இலா இலா இலா இலா வயநடை பொண்ணனை தண்டிய தேடிய போன்ற என்று என்று என்று என்று என்று என்று நாலு கெட்டி ஒராளோ காரண பாட நீங்க இத ஒரு ஆணும் பொண்ணும் போயரோ என்று என்று என்று என்று என்று என்று அல்ல காமன கண்டோம் கேப்பன காணி என்று என்று என்று என்று என்று என்று ஐநா இளவ மென்னல் மென்னா மென்னா மெனா மெனா மெனா மெனா மெனா இரண்டு ஏறு கெட்டிய இரண்டாள் காரண பாடுக நீங்க ஒரு ஆணும் பொண்ணும் போயரோ என்று என்று என்று
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பண்டைய பழங்குடி மக்களான பனியரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம். ஒரு படத்தோட எல்லா பாடல்களும் ஒரே சமயத்தில் கேட்குறது அப்படின்றது ஒரு ஆனந்தமான விஷயம். அந்த மாதிரி மேட்னி டைம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம உருப்பட பாடலாக இளமை காலங்கள் படத்துலேருந்து தான் பாடலை கேட்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டிஎஃப்எம் 101.8. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, இந்த படம் எப்போ வந்தது, எல்லாமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் அந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்கும்போது கூட பசுமையான நினைவுகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும். அந்தளவுக்கு அருமையான பாடல்கள் இளையராஜாவினுடைய இசையில் இளமை காலங்கள் படத்துலேருந்து தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடல்

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பண்ணது தான் இந்த பாடல். 1983 வருடங்களில் வெளிவந்தது இந்த படம். இந்த படம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட மத்தியிலையும் சரி, மற்றவங்களுடைய மத்தியிலையும் சரி, இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் அது அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அந்த பாடல்கள் எல்லாமே இப்போ கூட நம்ம கேட்கும்போதும் சரி, நம்மளும் திருப்பி பாடும்போதும் சரி, வார்த்தைகள் கூட கொஞ்சம் கூட பெசகாமல் அப்படியே நம்ம உன்னால் பாட முடியுது, கேட்க முடியுது. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே அமைஞ்சுது அப்படி தான் சொல்லணும். அடுத்த பாடல் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்களே இப்பவும் கூட அது கூடயே பாடிட்டே பாடலை ரசிப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாடல்களை கொண்டது இந்த படம்.

ஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா பாடினது அந்த பாடல். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பாடலை கேட்டவுடனே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ஈரமான ரோஜாவே அப்படின்ற பாடல் ரொம்ப ஒரு ஃபேமஸான பாடல். இந்த படத்தில் மோகன், சசிகலா இவங்க தான் ஹீரோவும் ஹீரோயினும். இவங்க கூட ரோகிணி, அனுராதா, வெண்ணிலாடைமூர்த்தி, செந்தாமரை, செந்தில் எல்லாருக்கும் மேலே சுகுமாரி இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சது தான் இந்த படம். இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் இது. சோகங்களும் இருக்குது, பின்ன வந்து சுகங்களும் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இனி அடுத்த பாடலை கூட கேட்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது அந்த பாடல். இந்த படத்தினுடைய திரை, கதை, வசனம் இது எல்லாமே மணிவண்ணன் தான். இயக்கமும் கூட மணிவண்ணன் தான். இனி அடுத்த பாடலும் கேட்டு ரசிங்க. இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள்.

எஸ் பி சைலஜா பாடியது அந்த நிறைவு பாடல். மேட்னி ஷோ மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலாக இளமை காலங்கள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சிக்காக சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

0: வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுகா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து தாலுகா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும், சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 3 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்

0: அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசேரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நிலையத்தில் 3:03 ஆயிட்டு நேரத்தில் நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. கேட்டுருக்க நேர்கள் எல்லாத்துக்குமே இனிய மதிய வணக்கம் சொல்லிட்டு உங்களோட இணைத்து நான் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ 101.8 இங்கே எல்லாமே சமைக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் அதாவது 3:00 முதல் 4 மணி வரைக்கும் நேர்கள் தேர்ந்தெடுத்த அதாவது உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு தான் நம்ம 1 மணி நேரம் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பை யார் எழுதி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து எஸ் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அமைச்சிருக்காரு. இன்றைக்கு அவர் நிறைய பாடல்களை நமக்கு அமைச்சிருக்காரு. அதாவது அவருடைய உள்ளத்தை கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்ல அதோடு கூட ஒவ்வொரு பாடலும் கேட்கும் போது அவருக்கு தோணக்கூடிய நினைவுகள் என்ன அப்படின்றதையும் ரொம்ப அழகாக எழுதி அமைச்சிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதிக்கு நான் எழுதும் கடிதம் வெளியூர் நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பங்கு பெற செய்த இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிங்க. உங்களுடைய பாடலை இந்த 1 மணி நேரம் உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ அதன் வரிசையில முதலாவதா வரக்கூடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அதுக்கான விளக்கம் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த பாடல் கேட்கும் போது நான் குழந்தையா இருக்கும் பொழுது என்னை வந்து தூளியில கட்ட வைத்து என்னுடைய தாயார் தூங்க வைத்ததாகவும் அவருடைய தாயார் நினைவு வர்றதாக சொல்லி இந்த பாடலை கேட்டிருக்காரு. சோ அவருக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8

கேட்ட பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திற்காக சித்ராவோட குரல். அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 3:07 ஆயிட்டு இருக்கே. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம் சென்னையில இருந்து எஸ் ராஜேஷ் அனுப்பின பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்க போறோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சுவாச காற்றை திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன மலை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்டிருக்காரு. இந்த பாடலை கேட்கும் போது அவருக்கு நினைவுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மழை பெய்தாலே என் வீட்டில் என் அம்மா வீட்டில் உள்ள பாத்திரங்களை வைத்து மழை நீரை பிடித்ததுதான் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவருக்காக இந்த பாடல் நம்மளுடைய UTFM 91.8.

வைரமுத்து வரிகளில் எம்ஜி ஸ்ரீகுமாரோட வாய்ஸ்ல ஏஆர் ரகுமானோட மியூசிக்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். என் சுவாச காட்சியை திரைப்படுத்திருக்காங்க. ஸ்டுடியோல டைம் சரியா 3:14 ஆயிட்டு இருக்கு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்புல அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வீரா திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடல் வந்து எல்லாருமே கேட்டிருப்போம், பார்த்து கூட இருந்திருப்போம். அந்த பாடலை வந்து நிறைய தீபங்கள் வந்து ஏத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இவருமே அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பாடலை கேட்கும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக வீரா திரைப்படத்துல இருந்து இந்த அழகான பாடல்

டுடேல டைம் சரியா 3:23 ஆயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு தான். அதாவது நேயர்கள் 1 மணி நேரம் முழுக்க அவங்களுக்கு பிடித்த பாடல்களை, உங்களுக்கு மட்டுமே பிடித்த பாடல்களை அடுத்தடுத்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் அப்படின்ற அஞ்சலுக்கு உங்களுடைய பாடல்களையும் அதோடு சேர்ந்து உங்களுடைய அதாவது இந்த மாதிரி விளக்கங்களையும் நீங்க எழுதி அனுப்பலாம். அதோடு கூட ஒருவேளை நீங்க மெயில் வழியா அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான மெயில் அட்ரஸ் udfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய பாடல்கள் மற்றும் தொகுப்புகளை எழுதி அனுப்பலாம்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: இன்னைக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா எஸ் ராஜேஷ் சென்னையிலிருந்து அமைச்சிருக்காரு. அவர்களோட பாடல்களை தான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து அமைச்சிருக்காரு. ஆலப்போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் கேட்டிருக்காரு. அதற்கான விளக்கம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாடலை கேட்கும்போது என் சிறு வயதில் கிராமத்து வீடுகளில், அதாவது தாத்தா வீட்டில் இருந்த அந்த ஊர் ஞாபகமும், அங்கே இருக்கவங்க வந்து பல் துளக்க வேப்பங்குச்சியை பயன்படுத்துவதும் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த பாடலை கேட்கும்போது இந்த மாதிரி நினைவுகள் வரும் சொல்லிட்டு அவருடைய விளக்கத்தோடு இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக எஜமான் திரைப்படத்திலேருந்து இந்த அழகான பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். எஜமான் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 3:30 ஆயிட்டு இருக்கே. நாளைக்கு சண்டே, எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே, ஓகே நாளைக்கு அப்படின்னா ஆபீஸ்க்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல சண்டேஸ் வந்து ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு குஷி மூட்லயே இருப்பாங்க. அதோட உங்களோட சந்தோஷத்தை ரெட்டி பாக்குற வகையில UTFM 101.8 சூப்பரான பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் UTFM 101.8.

இன்னைக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்புல அடுத்தடுத்த பாடல்ல வரக்கூடிய பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துக்காக பாடலை கேட்டிருக்காரு. அதாவது சென்னையில இருந்து எழுதியிருக்கக்கூடிய எஸ் ராஜேஷ். மேலும் இந்த பாடலுக்கான விளக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாடலை கேட்கும்போது பள்ளி நாட்கள் மலையில் நனைந்து கொண்டு புத்தக பையை தலையில் வைத்து கொண்டு போன நினைவுகள் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்குலேருந்து நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 அழகான பாடல்

டைம் சரியா 3:36 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு, அதாவது நேயர்களாகிய நீங்கள் அமைச்சிருக்க பாடல்களோட தொகுப்பை தான் அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பூவே பூச்சூடவா திரைப்படுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த பாடல் கேட்கும் பொழுது சிறு வயதில் பட்டாசு வைத்து கையில் நெருப்பு காயம் ஏற்பட்டு அப்பாவிடம் திட்டு வாங்கியது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து எஸ் ராஜேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

நம்மளோட ஓடிஎஃப்எம் 91.8 எட்டுல அழகான பாடலை கேட்டு முடிச்சிச்சோம். சித்ராவோட வாய்ஸ்ல பூவே பூச்சுடவ திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல மற்றும் இளையராஜாவோட மியூசிக்ல ஸ்டுடியோல டைம் சரியா 3:42 ஆயிட்டு நேர்களே. இன்னைக்கு சென்னையில இருந்து எழுதி அனுப்பி அனுப்பிச்சிருக்கக்கூடிய எஸ் ராஜேஷோட பாடல்களை தான் அடுத்து அடுத்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்காக. ஸோ இதை பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த பாடலை கேட்கும் பொழுது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்லேட்டு பென்சிலு எடுத்துக்கொண்டு போகும்போது வீட்டில் வீட்டு பாடம் அதாவது ஹோம்ஒர்க் எழுதாமல் ஆசிரியர்கிட்ட வந்து முட்டி போட வச்சது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8

பள்ளிக்கூடம் திரைப்படத்துக்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். இந்த பாடலை கேட்கும் போது நமக்குமே நம்மளுடைய பள்ளி நினைவுகள் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுமே இந்த மாதிரி பென்சில் ஸ்லேட் எல்லாம் எடுத்துட்டு போய் இல்லை கடன் வாங்கி பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா சம்டைம்ஸ் எழுதாமல் முட்டி போட்டு அடி வாங்கின நினைவுகள் கூட நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக நம்மளுடைய UTFM 101.8. ஸோ இந்த பாடல், இந்த படத்தில் வரக்கூடிய பாடலை கேட்கும் போது இவருக்கு வரக்கூடிய ஞாபகம், கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்துக்கு போன போது படகுல அவர் போனாராமா, அந்த அனுபவம் நினைவுக்கு வருதா சொல்லி இந்த பாடலை கேட்டிருக்காரு. சோ அவருக்காக இந்த பாடல்.

0: கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோ டைம் சரியா 3:53 ஆயிட்டு நேர்களே. இவ்வளவு நேரம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு தான் அடுத்து அடுத்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னுமே ஒரு பாடல் இருக்கு கேட்கறதுக்காக. ஆனா அது கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல்களை எல்லாம் எழுதி அமைச்ச தொகுப்பாளர் கிட்ட நம்ம இப்ப பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கங்க.
1: ரொம்ப நன்றி மேடம். இன்றைக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்ல என்னுடைய பேரசனுக்கு உங்களுக்கும் நம்ம நிலையத்துக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை சொல்லிக்கிறேன் மேடம்.
0: நான் ஓகேங்க, நன்றிங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து அடுத்து அடுத்து கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது?
1: கேட்கும்போது இருக்கு கொஞ்சம் நீங்க சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த பாடலாம் எழுதி போட்டு, இன்னைக்கு அதை ஒளிபரப்பு அந்த பாடலாம் கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நம்ம இந்த மாதிரி பாடல் இந்த பாடலாம் எழுதி இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சிந்தைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பாடல்களோட தொகுப்பு இன்னைக்கு நான் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து படம் பிடிக்கி.
0: உண்மைங்க உண்மைங்க. உங்க கூட சேர்ந்து இந்த பாடல்களை கேட்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா இந்த பாடலை கேட்கும் போது அந்த ஃபீலோட சேர்ந்து இந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்.
1: கண்டிப்பா, இங்க சென்னையில ஒரு கிளைமேட்ல இருக்குது, இந்த கிளைமேட் அந்த மாதிரி பாடல்கள் தொகுப்பு நல்லா இருந்தது கேட்க இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்க சிறப்பா இருந்துச்சு படம் பண்ணி.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே மாதிரி பாடல்கள் கடிதத்தை எழுதி அமைச்சிட்டே இருங்க. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: கண்டிப்பா நன்றி, மீண்டும் நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றி,
1: நன்றி.
0: சார், நேர்களே, ரொம்ப அழகா ராஜேஷ் வந்து சொன்னாரு இந்த பாடல்களை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்ட்டு. அவரோட சேர்ந்து நம்மளுமே இந்த பாடல்களை ஒரு மணி நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு பாடல் மீதமா இருக்கு பேட்டை திரைப்படத்துல இருந்து. அந்த பாடலுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் ஏன் பிடிக்கும் எனில், நமது ஊட்டி எஃப்எம்இல் உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதியில் என் தொகுப்பும் இடம்பெற்றதால் எத்தனை சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடலை கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி அமைச்சிருக்காரு. இதோட இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. பேட்டை படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 91.8 நிலையத்தில் நேரம் சரியா 4 மணி ஆயிட்டிருக்கு.
1: இன்னைக்கு எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக விளையாட போறோம். இது வந்து வார்த்தை விளையாட்டு.
0: இன்னைக்கு நம்ம கூட ஷர்மிளா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்காக. ஸோ நேர்களாகிய நீங்களும் இந்த ஷோல பங்கெடுத்து உங்களுக்கான விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9344901018. அப்படி இல்லைனா 0423 என்ற இணைப்பு என்னை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எங்க கூட இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடு.

0: பிரீத்தி, இன்னைக்கு வந்து நம்ம வார்த்தை விளையாட்டுல வந்து லாஸ்ட் வீக்ல வந்து நா பிறழ்ச்சி அப்படின்னு கொடுத்திருந்தோம். நிறைய பேர் விளையாட வந்தாங்க, ஆனா நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கல. அதனால எல்லாருக்கும் ஒரு வருத்தமும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த வருத்தத்தை தீக்குற மாதிரி இன்னைக்கும் நம்ம அதே மாதிரிதான் விளையாட போறோம்.
1: ஓகே, சோ இன்னைக்குமே அதே டங் ட்விஸ்டர நம்ம கண்டினியூ பண்ண போறோம், கரெக்டா?
0: ஆனா லாஸ்ட் வீக்ல என்ன கொடுத்தோமோ அந்த வார்த்தைகள் இந்த வீக்ல வராது.
1: ஓகே, இந்த டைம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டங் ட்விஸ்டர் கொடுக்க போறோம்.
0: ஆமா ஆமா, அதை கட்டாயமா அவங்க விளையாட போறாங்க.
1: ஓகே, இப்ப நம்ம கூட நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாமா?

0: ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். இன்னைக்கு நாப்புற விஷயம் நம்ம உங்களுக்கு தரப்போறோம்.
0: சொல்லுங்க மேடம்.
1: ஆ, சொல்லாங்களா? ரெடியா?
0: ரெடிங்க மேடம்.
1: ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு டங் ட்விஸ்டர் தான் நம்ம உங்களுக்கு தரப்போறோம். நீங்க அதை சொல்ல போறீங்க. ரெடி? 1 2 3. ஒரு செட்டு சோள தோசையில ஒரு தோசை சொத்த சோள தோசை. இதை வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லணும். ஒரு நிமிஷத்துல யார் நிறைய சொல்றாங்களோ அவங்க வந்து
0: வின்னர். சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க.
2: இன்னொரு டைம் சொன்ன சொல்றாரு.
1: ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை.
0: ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை ஓட்ட தோசை.
1: திருப்பி சொல்லுங்க. ஆமா, நல்லா தான் சொல்றீங்க. சொல்லுங்க.
0: ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை ஓட்ட தோசை. ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை ஓட்ட தோசை. ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை ஓட்ட தோசை. ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை ஓட்ட தோசை.
1: ஓட்ட தோசை போட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? எப்படி சண்டை போடுவீங்க?
0: என்னங்க மேடம்,
1: ஓட்ட தோசை வீட்டுல போட்டு கொடுத்தா சண்டை போடுவீங்களா இல்ல நல்லா இருக்குன்னு சாப்பிடுவீங்களா?
0: அதனால ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி.
1: அப்படிங்களா? இப்ப எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு ஓட்ட தோசையே போட்டு சொல்லலாம். சரிங்களா?
2: முயற்சி செஞ்சாரு அப்படின்ட்டு
1: ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள
2: தோசைன்னு
1: ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா ஓட்ட தோசை ஓட்ட தோசைன்னு சொல்லியிருக்காரு.
2: அவர்தான் சொல்லிட்டாரு ஓட்ட தோசை சாப்பிட்டா என்ன தப்புன்ட்டு. அதனால அவர் சொல்லியிருப்பாரு.
1: அது கூட ஒரு டங் ட்விஸ்டர் தான். அது கூட தொடர்ந்து சொல்ல முடியல தான்.
2: கண்டிப்பா அந்த ஒரு லைன் அல்லாட அவர் தொடர்ந்து சொன்னார்ல. சோ அதுக்காகவே அவருக்கு வந்து ஒரு கிளாப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: என்ன, உங்களுக்கு கை தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே பிரீத்தி, கொடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரைட்.
2: ஓகே. ஓகே ஷர்மிளா, இப்போ அடுத்த காலர் லைன்ல இல்ல. இப்போ நீங்க காலர் வந்துட்டாங்க, கனெக்ட் பண்ணுமா?
1: லைன்ல இல்ல அப்படினு சொல்றதுக்கே சான்ஸ் இருக்காது. நிறைய பேர் வந்துட்டாங்க,
2: ரொம்ப ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிரலாம்.
1: ஓகே.
2: ஆ, சொல்லுங்க.
1: ஹலோ.
3: ஹலோ,
1: சொல்லுங்க. யாரு?
3: யாழ்காட்டு பேர் வந்து மணிவியா. சொல்லுங்க மேம்.
1: ஓகே, நான் என்னமோ ஒன்னு சொன்னேன், அது கேட்டிங்களா?
3: கேட்டேங்க மேடம். கொஞ்சம் புரியாதமா இருக்குதுங்க மேடம்.
1: சரி, இப்ப சொல்லட்டுங்களா?
3: சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம்.
1: வழ வழன்னு வழுக்குச்சா கொல கொல வாழைப்பழம்.
3: வழு வழு வழுக்குச்சா கொல வளர்ந்து வாழைப்பழம்.
1: டக்கு டக்குன்னு சொல்லுங்க. கொட கொட கொட கொட வாங்க.
3: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: வழ வழன்னு வழுக்குச்சா கொல கொல வாழைப்பழம்.
3: வழு வழு கொலகிச்சா வள வளர்ந்து வாழைப்பழம். வள வளர்ந்து கொலகிச்சா வரவே மாணிக்குது மேடம்.
1: வர வைக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே, நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க.
1: அவங்க சொல்லலன்னு பிரீத்திக்கு 32 பல்லு வெளியே தெரியுது. அதுல ஒரு ஆனந்தம் இருக்கே.
2: இல்ல இல்ல, அவர் இருந்தாலும் ட்ரை பண்ணாரு. அதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபனா சொல்லிட்டாரு.
1: ஆமா, ஆனாலும் ட்ரை பண்ணதே நல்லா இருக்கு, கேக்குறதுக்கு அருமையா இருந்தது.
2: ஆமா,
1: சூப்பர்னு சொல்லலாம்.
2: ஓகேங்க, நன்றிங்க.
1: இனி ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாமா இல்ல காலர்
2: இல்ல காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். சொல்லுங்க.

0: காக்கான்னு கத்துறதுனால காக்காக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா? சொல்ல முடியுதா?
1: அது மட்டும் தானா? அது மட்டும்
0: இல்ல,
1: தானுங்களா?
0: காக்கான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்துச்சா.
1: இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க.
0: காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல, காக்கான்னு பேர் வச்சதால காக்கா காக்கான்னு கத்துச்சா?
1: காக்கான்னு கத்துறதால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல காக்கான்னு கத்துறதுனால
0: பேர் வச்சதால நம்ம பேர் வைக்கிறோம் காக்காக்கு.
1: இன்னும் ஒரே ஒரு தடவை.
0: ரைட்டு. காக்கான்னு கத்துறதால காக்காக்கு காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல, காக்கான்னு பேர் வச்சதால காக்கான்னு கத்துச்சா?
1: காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல காக்கான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்துச்சா?
0: காக்கான்னு
1: பேர் வச்சதுனால காக்கான்னு கத்துதா? இல்ல காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா?
0: திருப்பி சொல்லுங்க.
1: காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல காக்கான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்துச்சா?
0: சூப்பர் சூப்பர். சீக்கிரம்
1: காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சா? இல்ல காக்கான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்துச்சா?
0: இன்னொரு டைம் ஃபாஸ்டா.
1: காக்கான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்துச்சா? காக்கான்னு பேர் காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா?
0: மொத்தத்துல
1: காக்கான்னு
2: கட்டாயமா
0: ஒரு கிளாப் தரோம் நாங்க.
2: ஓகே ஷர்மிளா, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு காலர் ரெடியா இருக்காங்க. ஐயோ, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடல் கேட்கலாமா?
0: ஆமா, அந்த பாடல் நமக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும். அடுத்த காலருக்கு நம்ம அடுத்தது
2: கனெக்ட் பண்ணிடலாமா? ஓகே, சரி. நம்மளோட சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு தீபாவளி திரைப்படத்துக்காக. நம்மளோட ஒடிஎஃப்எம் 101.8.

0: நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 4:12 ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அதாவது வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க நேர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்ல ஷர்மிளா?
1: ஆமா, எல்லாருக்குமே எதிரும் புதிரும் தெரியும், அந்த டங் ட்விஸ்டரும்
0: தெரியும்.
1: நான் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல அழகா சொல்லுவோம். இழ வந்து நல்லா
0: சொல்லுவோம்.
1: இப்ப வந்து பிரீத்தி தான் க்வெஸ்சன் பண்ண போறாங்க.
0: நான் தான் கேட்கணுமா? ஓகே, நேயரோட ஆர்வத்தை பார்த்தா எனக்குமே ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. சோ இப்ப நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஊட்டி எஃப்எம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்க மனைவிக்கும் உங்களுக்கு மலையோட மாலை வணக்கங்க. கோயில்படுத்துட்டு வரீங்க.
0: மாலை வணக்கம்ங்க. கேட்டீங்களா இன்னைக்கு ஷோ எப்படி போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு?
2: கேட்டீங்க.
0: ஓகேங்க, உங்களுக்கான டங் ட்விஸ்டர் சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: ஓகேங்க, ட்ரை பண்ணுங்க. கொக்கு நெட்டு கொக்கு, நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
2: கொக்கு நெட்டு கொக்கு கொக்கு கட்ட முட்டை,
0: இட்ட முட்டை கட்டை முட்டை.
2: கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை, இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: ட்ரை பண்றீங்க?
1: ஃபாஸ்டா சொல்லணும்.
0: மடமடன்னு சொல்லணும்.
1: கொக்கு நட்ட கொக்கு கொக்கு இட்ட
2: முட்டை கெட்ட முட்டை.
1: கெட்ட முட்டை எப்படி சாப்பிடுறது? நீங்களே சொல்லுங்க, எப்படி சாப்பிடலாம்? சாப்பிட முடியாது இல்லையா? தூக்கித்தா போடணும். ஓகே, ஆனாலும் நல்லா ட்ரை பண்ணீங்க. ட்ரை பண்ணி கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் அவர் அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்
0: நாங்க.
1: வணக்கம். ஆனாலும் வந்து ஜாயின் பண்ணி அழகா வார்த்தையை சொல்லி எங்களை சிரிக்கவும் வச்சு சந்தோஷப்படுத்திருக்கீங்க. நன்றி.
0: நன்றிங்க.
2: வணக்கம்.
0: நன்றி.
1: இனி அடுத்தது கூட ஏதாச்சும் இருக்கா? இருக்காங்களா ஆளு?
0: இருக்காங்க இருக்காங்க. கலெக்ட் பண்ணிட்டுங்களா?
1: ஆமா ஆமா.
0: இப்ப நீங்க சொல்ல போறீங்களா?
1: ஹலோ,
0: கொக்கு நெட்டு கொக்கு, நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை. சொல்லுங்க. நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை.
2: நட்டு மொக்கு,
1: நட்டு மொக்கு முட்டை கொக்கு
0: கெட்ட முட்டை,
1: கெட்ட முட்டை கொக்கையே மொட்டை பண்ணிட்டீங்க போங்க. சரி, சூப்பர். ஆனாலுமே முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது. இனி அடுத்த காலர் இருக்காங்களா?
0: அடுத்த காலர் இன்னும் வரல, பட் வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: ஆனாலும் பிரீத்தி அப்படி தப்பிச்சு போக கூடாது. அதை வந்து ஒரே டைம் சொல்லிட்டும் நிக்க கூடாது. இப்ப பிரீத்தி வந்து அதை ஃபாஸ்டா சொல்லணுமா? 4 times ஒரே நிமிஷத்துல 4 times வந்துருமா?
0: நான் ட்ரை பண்ணுங்களா? அதுக்குள்ள காலர் வந்துட்டாங்க. காலர் கிட்ட பேசிட்டு அடுத்தது நான் ட்ரை பண்ணவா?
1: தப்பிச்சு தப்பிச்சு ஓட கூடாது. ஓகே
0: ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: குன்னூர்ல இருந்து மதன்மோகன்.
0: ஓகேங்க, இன்றைக்கி கேம் ஷோ வந்து அதாவது டங் ட்விஸ்டர் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ 1 minute எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஓகேவா?
1: அதே சொல்லலாமா இல்லை வேறு சொல்லிடலாமா?
0: ஓகே, வேறு ட்ரை பண்ணலாமா? கேட்டுட்ருந்தீங்களா நீங்கள் இவ்வளோ நேரம்?

0: ஒரு
1: நிமிஷத்துல குறைஞ்சது அஞ்சு டைம் வரணும்.
2: கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை.
1: அஞ்சு டைம் வரல, மூணு டைம் தானே வந்துச்சு, திருப்பி அஞ்சு டைம்
2: தடவை சொல்லிட்டேன்
1: மேடம். அஞ்சு டைம் நீங்க இடையில கேப் போட்டுருக்கீங்க, அப்ப கேப் போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஜெயிக்கலன்னு அர்த்தம் ஆயிடும், நீங்க வின்னர் இல்ல அப்புறம் ரன்னர் ஆயிடும். அதனால இப்பத்துல இருந்து சீக்கிரமா ஃபைவ் டைம்ஸ் அப்படியே கண்டினியூ சொல்லிதான் முடிக்கணும், தப்பா வந்தாலும் பரவாயில்ல சொல்லணும். ஆனா சீக்கிரம் தொடங்குங்க, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட்.
2: கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை, நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, கொக்கு நெட்டு கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை, கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டை முட்டை.
1: அப்பா சூப்பர், நீ நஜீவானுமே வந்து வின்னர் தான், நாங்க தான் ரன்னர். சூப்பர், உங்களுக்காக கிளாப்.
3: சூப்பர் அப்பா.
1: அப்பா
0: ஷர்மிளா ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாருல,
1: சொல்லிட்டாரு. அஞ்சு டைம் நான் சொல்ல மாட்டாருன்னு எதிர்பார்த்து தான் சொல்ல சொன்னேன், ஆனா ரொம்ப அழகா ரொம்ப அருமையா
0: சொன்னாரு. இது ஏதோ ஒரு பிராக்டிஸ் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது சொன்னது பார்த்தா தெரிஞ்சிருக்குமோ.
1: ஆமா ஆமா, இது ரொம்ப எல்லாருக்குமே ஃபேமஸான ஒண்ணுதான், ஆனாலும் சொல்றது ரொம்ப கஷ்டம்
0: கஷ்டம். ஃபாஸ்டா சொல்லும் போது நம்மளுக்கு வந்து டங் வந்து கண்டிப்பா அது ட்விஸ்ட் ஆகும், ஆனா சமையா சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்ததா காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யாரீங்க இந்த பேசுறீங்க?
4: மேடம் திருப்பத்தூர் மாவட்டம் மொக்கம் சிவகுமார்.
0: ஓகேங்க,
1: சிரிச்சிட்டே சந்தோஷமா பேசுற மாதிரி தான் இருக்கு.
0: ஆமா,
1: ஓகே. உங்களுக்கான அந்த ட்விஸ்டர் சொல்லலாமா?
4: ஆ சொல்லுங்க மேடம்.
1: ஆ வந்து அதாவது என்ன சொல்ல போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை, இதுதான் அவங்க கண்டுபிடிக்கல, நீங்க தான் சொல்ல போறீங்க கரெக்டா. ஒரு செட்டு
4: சோள தோசை,
1: ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை, ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை, ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை அப்படி சொல்றோம்.
4: ஒரு செட்டு சோள தோசையில ஒரு தோசை சொத்த தோசை.
1: சொல்லுங்க,
0: சிரிச்சிட்டே சொல்றாரு,
1: சீரியஸா சொல்லுங்க.
4: சோள தோசை, ஒரு தோசை சொத்த, ஒரு செட்டு சோள தோசையில ஒரு தோசை சொத்தை, ஒரு
1: செட்டு சோள தோசையில ஒரு தோசை எப்படி வார்த்தை எக்ஸ் எக்ஸா சேர்த்து எக்ஸ் எக்ஸா குறைச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க, குறைத்தல் அதுல வந்து நீட்டல் அகலப்படுத்தல்
0: பண்ணிட்டாரு.
1: ரொம்ப சூப்பர்
4: சூப்பர் சூப்பர், நன்றி
0: நன்றிங்க, நன்றிங்க கலந்துகிட்டதுக்காக, நன்றி.
1: பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலுமே இதுவும் கூட அப்படிதான், பழைய காலத்துல இருந்து நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம், ஆனாலுமே சொல்றதுக்கு நமக்கே வராதுதான், நம்ம அப்படியே மெதுவா சொல்லி தப்பிச்சிடலாம், ஆனா நேயர்கள் அப்படி தப்பிக்க கூட
0: தப்பிக்க முடியாது. ஓகே, அடுத்ததா லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். முடிய எஃப்எம்.
5: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யாரேங்க இருந்து பேசுறீங்க?
5: அப்பல்பூர்ல இருந்து பாலம்மா. நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள
0: தோசை.
1: லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி சொல்லுங்க.
5: லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி
1: நாரியா லாரியா இன்னும் ஸ்பீட் ஸ்பீட் லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி லாரி லோரி லாரி அப்படி சொல்லணும். அஞ்சு டைம் சொல்லணும், ஒரு நிமிஷம்.
5: லாரி லாரி லோரி லாரி
1: அந்த அந்த லாலின்றது யாரு நீங்க சொல்லவேலையே, ரகசியமா வச்சுட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் அதுதான் அதுன்றது அண்ணா மாட்டிட்டீங்க. லாலின்னு யாரும் இருக்காங்க?
5: நல்ல கேம் இருந்தாலும் சின்ன குழந்தைகளோட விளையாடுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விளையாட்டு. நன்றிங்க,
1: நன்றிங்க, நன்றி,
0: நன்றிங்க. ஓகே ஷர்மிளா, ரொம்ப அழகா காலர்ஸ் வந்து அடுத்து அடுத்து கண்டினியூவா பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுடைய ஆர்வம் வந்து பாராட்டத்தக்கது அப்படின்ட்டே சொல்லலாம். அடுத்ததா கூட இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க.
1: ஹலோ,
3: ஹலோ சரவணி மேம்.
1: ஆ எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். நேற்று ஆத்மா மேம் பேசுறேன், சரவணி மேம் பேசுறது.
1: ஆ சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, ஒரு செட்டு சோள தோசையில ஒரு ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை.
3: அதுக்கு முதல் பிரீத்தி மேம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: ஓகேங்க, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
3: ஒரே
1: ஒரு சொட்டு போட்டு மாவு போட்டு சொத்த சோள தோசை போட்டு நாங்க தர போறோம் சாப்பிடணும். ஓகே,
3: சோள தோசையில ஒரு செட்டு சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை.
1: கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும்.
3: சோள தோசையில ஒரு செட்டு
0: அவருக்கு இனி தோசை பார்க்கும் போதெல்லாம் இந்த டங் ட்விஸ்டர் தான் ஞாபகம் வரும்.
1: தோணுது மெதுவா சொல்லிட்டு. ஓகே, பாராட்டுக்கள்,
0: வாழ்த்துக்கள்,
1: நன்றிகள். சரி சரி,
6: சூப்பர். அப்ப
1: யாருக்கு சூப்பர்? நான் தானே சூப்பர். நான் சொன்னது சொல்லவே இல்லையே.
0: அவருக்கு இல்ல, உங்களுக்கு சூப்பர். ஏன்னா அவர் விடா முயற்சியோட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு சோள தோசை சோள தோசைன்னு சொல்லிட்டே இருந்தாரு.
1: அந்த காலத்துல சோள தோசை எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்தா இருந்தாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது, அதனாலதான் வரமாட்டேங்குது. சொத்து சோள தோசை
0: கரெக்ட்.
1: என்ன தோசைன்னு தெரியல.
0: இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் சோள தோசை சுடும் போதே இந்த டங் ட்விஸ்டர் வந்து சூப்பரா வரும் நினைக்கிறேன்.
1: அப்ப வந்து சொத்த இல்லாம சோள தோசை சுட்டு சாப்பிடணும்னு அர்த்தம். ஓகே, சூப்பர் தான். இனி
0: பாடல் கேட்கலாமா இல்ல காலேஜ் வந்துட்டே இருக்காங்க, கனெக்ட் பண்ணலாமா?
1: பாடல ஒன்று கேட்டலாம்.
0: ஓகே ஓகே. நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 4:24 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, வேல் திரைப்படத்திற்காக.

0: பாட்டு முடிஞ்ச உடனே நஜ்வாலுமே கப்புன்னு இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த டைம் பிரீத்தி தான் வந்து கேட்க போறாங்க டங் ட்விஸ்டர். அப்ப என்ன டங் ட்விஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே ஒரு ஆச்சரியத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லணும்.
1: ஓகே, இப்ப நான் சொல்லணுமா? ஃபர்ஸ்டா சொல்லணுமா? ஓகே, நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. இதுதான் வந்து இப்ப நான் நேயர்கிட்ட அடுத்ததா கேட்க போற டங் ட்விஸ்டர். சோ இப்ப நான் இதை ஃபாஸ்டா சொல்லணுமா? 5 டைம்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. முடிஞ்சா 5 டைம்ஸ்?
0: ஆமாமா, முடிஞ்சு. இப்போ நம்ம நேயர்கள் சொல்லும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுவாங்க.
1: ஓகே, சரி. அப்ப யார் ஃபாஸ்டா சொல்ல போறாங்கன்னு கேட்டலாமா?
0: நேயர்களா பிரீத்தியா?
1: ஓகே,
0: பெரிய ஒரு போராட்டமான ஒரு போட்டி.
1: ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் வரும்போது போட்டி தான், சரியான போட்டி.
1: அப்ப அவரு கொஞ்சம் டஃப்பா கொடுத்துருக்கணுமே.
0: இல்ல, இது தப்பியா?
1: வெளியவே
0: போக முடியும்,
1: உள்ள மட்டும் இருக்க முடியும், துரிட்டே இருக்கு.
2: சூப்பர் சூப்பர். நீங்க இந்த சென்டென்ஸ் சொன்னீங்கல்ல, கரடி கருத்த கரடி, அப்புறமா என்ன வரி?
1: கரடி பிடரி கருத்த பிடரி.
2: கரடி பிடரி
1: கருத்த பிடரி.
2: ஓகே,
1: முயற்சிக்கிறேன். ஆமா,
2: அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கடரி பிடரி கருத்த பிடரி. கடரி கருத்த கடரி, கடரி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி. கரடி கருத்த கடைவி, கரடி பிடரி கருத்த பிடரி.
0: கருத்த கடைவி கடைஞ்சி என்னமோ சொல்லுவாங்க.
2: இல்ல மேம், இது கொஞ்சம் நாக்கு ரோல் ஆகுது, ரொம்ப டஃப்பான கேள்வி.
0: நீங்க சொல்லும்போது எங்களுக்கு கேக்குதுக்கு நல்லா இனிமையா இருந்து.
1: ஆமா,
2: நெஞ்சு வலிமைவா?
0: நல்லா இருக்குமே சொல்றதுக்கே.
2: கரடி கருத்த கரடி, கரடி பிடரி கருத்த பிடரி.
0: அப்படி மட்டும் சொல்லும்போது கேக்குதுக்கு நல்லா இல்ல, ஆனா ஃபாஸ்டா சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என்னமோ தலையாட்டு மாதிரி, ரொம்ப அழகா, ரொம்ப
1: அழகா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: எனக்கு ஈஸியானதா இன்னொன்னு கொடுங்க பாப்போம், முயற்சிக்கிறேன்.
1: ஷர்மிளா நீங்க சொல்றீங்களா இல்லன்னா சொல்லட்டா?
0: கடல் அலையில உருள் உருளுது, தரளுது, தத்தளிக்குது, தானம் போடுது. கடல் அலையில உரல் உருளுது.

0: இருக்குது, தத்தளிக்குது, தாளம் போடுது.
1: கடல் அலையில உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. கடல் அலையிற உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. கடல் அலையில உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. கடல் அறையில உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. கடல் அறையில உருள், உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. கடல் அறையில உரல், உருளுது பிறழுது, தத்தளிக்கிறது, தாளம் போடுது. நான் மத்தவங்களுக்கு குடுக்கறத வீட்டுல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சொல்லி பாக்குறேன். ஓஹோ, சிலதெல்லாம் நாக்கு நர்த்தன ஆடுது மேம். என்ன
0: பண்ணுங்க பாருங்க, தாளம் போடுது இல்ல.
1: ஆனா எல்லாத்தோட எனக்கு என்ன ஹாப்பினா, நீங்க ரெண்டு பேரும் அங்க ட்ரை பண்ணதே எங்களுக்கு இங்க கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே விளையாடுங்க அடுத்த ஒரு செக்மெண்ட்.
2: கண்டிப்பா அங்க விளையாடுறோம். ஆல்ரெடி நான் விளையாண்டாச்சு, அடுத்தது வந்து ஷட்டில் விளையாட போறாங்க.
1: ஆமா, மாட்டி விட்டுறலாம். என்ன
2: கண்டிப்பா
0: மாட்டி விடணுமா?
2: ஓகேங்க, ட்ரை பண்ணதுக்காக நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: ஊட்டி எஃப்எம் சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
2: ஓகே தீபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம். கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: வேணுமா தீபாக்கு? இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பரவாயில்லையா? இல்ல முன்னாடியே சந்திரசேகர் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துடலாமா?
3: சரி, ஈஸியாவே கேளுங்க மேம்.
0: ஈஸியாவே கொடுத்துடலாம். லாரி, லாரி கொடுக்கலாமா?
3: இல்ல மேம், வேற ஏதாவது கொடுங்க மேம்.
0: லாரினாலே பயமா இருக்கா? லாரி எங்கனாலும் கண்டுபிடிச்சிடும், நாளைக்கு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஈஸியா கொடுக்கலாம். ஈஸியா பிரீத்தி கொடுங்க.
2: நான் ஈஸியா கொடுக்கவா? ஓகே, பலபலக்கும் தட்டிலே பலபலப்பான பவள வளையல்கள்.
3: என்ன மேம்? பலபலக்கும் தட்டிலே
2: பலபலப்பான பவள வளையல்கள். சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் மேடம் சொல்லணும் இப்போ.
3: ஓகே, பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள். பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள். பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள். பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள். பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள். பலபலக்கும் தட்டிலே பலபலக்கும் பவள வளையல்கள்.
2: எப்படி ஷர்மிளா, சூப்பரா சொல்லிட்டாங்களா? கிளப் குத்தலாமா உங்களுக்கு?
0: ரொம்ப சூப்பரா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா
4: சூப்பரா. பா
0: தீபா, சொல்லும் போது எப்படி இருந்துச்சு
3: மேம்? கொஞ்சம் பயமா தான் மேம் இருந்துச்சு, கரெக்டா வரணும் அப்படின்ட்டு.
0: ஆனா கரெக்டா வந்துச்சு இல்ல?
2: சூப்பரா சொல்லிட்டீங்க.
0: அதான் இனிமே வந்து பயந்து சொல்லணும், கரெக்டா வரும் அப்படின்றது
2: நம்ம பாருங்க. உங்களுக்காக நான் ஈஸியானதா கொடுத்துருக்கேன்.
3: தேங்க்யூ மேம்.
2: ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
3: ஓகே மேம், தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: இன்னும் அடுத்து உங்களுக்கு ஈஸியா நம்ம தர மாட்டோமா?
2: ஆமா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா நேயர் வந்துட்டாங்க, யார் எங்கன்னு கேக்கலாம்.
0: ஹலோ,
5: ஹலோ
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
5: கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் நாகர்கோவில்.
0: சூப்பர். உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், டங் ட்விஸ்டர் எப்படி வேணும்?
5: ரொம்ப ஈஸியா வேணும், சின்ன வேணா வேணும்.
2: கேக்குறவங்க எல்லாமே ஈஸியா கேட்டா
0: அப்புறம் எப்படி? நம்ம எப்படி அப்ப டங் ட்விஸ்டர் சொல்றது?
2: நாங்களே அப்ப ரன்னர் ஆயிருவோமே, நீங்க எல்லாம் வின்னர் ஆயிருவீங்களே.
0: ஆமா, அதனால நம்ம வந்து
2: ஓகே. ஷர்மிளா, அப்ப ஈஸியாவே கேட்டுருங்க.
0: ரைட். கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில்
5: குதித்தன.
0: நல்லா இருக்கு பாருங்க, குரங்கு குதிச்சு குச்சி விளையாண்டா ஜாலியா இருக்கும். சொல்றீங்களா? கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியதால் குத்தியதால் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. சொல்லுங்க.
5: கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குதித்ததால்

0: ஏழு குளத்தில் குளித்தனர். கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குளித்தனர். கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குளித்தனர்.
1: இப்ப இன்னும் ஒரே ஒரு முயற்சி தான். கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. அந்த குத்தியதால் அப்புறம் வந்து கேப் கொடுக்க கூடாது. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வந்து வின்னர், நாங்க வந்து ரன்னர். ஆனாலும் என்னன்னா அந்த இடத்துல கேப் கொடுக்காம சொல்லி பார்க்கலாம் ஒரு ஆசை தான்.
0: கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தன.
1: குதிச்சிருச்சு. சரி, அடுத்தது சொல்லுங்க. கடல் அலையில உரல் உருளுது பரலுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடல் அலையில உரல் உருளுது பரலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
0: கடல் அலையில உரல் உருளுது பரலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
1: ரைட், ஃபாஸ்டா ஃபாஸ்டா சொல்லுங்க, சீக்கிரம் ஸ்பீடா.
0: கடல் அலையில உரல் உருளுது பரலுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடல் அலையில உரல் உருளுது
1: தாளமே போட்டுச்சு. சூப்பர்.
2: இனி ஒரு 10 கொடுத்தா கூட டக் டக் டக்னு சொல்லி போவாராட்டு தெரியுது ஷர்மிளா.
1: ரொம்ப நல்லா சொன்னாரு
2: இல்ல? ஆமா, ஒரு கிளாப் கொடுத்தலாமா? ஒரு
1: கிளாப் கொடுத்து பாட்டு போடுறோம்.
2: கிளாப் கொடுத்தா ஒரு பாட்டுமே போட்டறலாம். நன்றிங்க.
1: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை.
3: சூப்பர் அப்ப
2: ஷர்மிளா, ரொம்ப சூப்பரா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார்ல. ஒண்ணு இல்ல, இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவார் போல தெரியுதே.
1: நல்லா காதுல நல்லா வாங்கிக்கிட்டு அப்படியே கான்சென்ட்ரேஷனோட அப்படியே குடுக்கறாரு. ரொம்ப சூப்பர் தான். முன்னாடி பாராட்டத விட பின்னாடி பாராட்டுறது தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவர் பாராட்டி இருக்கோம். பாராட்டோட பாடலை கேட்கலாம்.
2: பாடலை கேட்டலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படுத்திருக்காங்க.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
2: ஷர்மிளா, சூப்பரா ஒரு பாடல் கேட்டாச்சு.
3: ஆமா, எதிரும் புதிரும் ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்கோம். அதுல எனக்கு வார்த்தை
2: விளையாட்டு.
3: ஆமா, நான் பிரகிழ்ச்சி.
2: ஓகே, இப்ப காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம அடுத்த டங் ட்விஸ்டரை சொல்லிடலாம்.
3: ஹலோ,
4: அருண பகவான் கருணைதான், இருவருக்கும் பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: நாங்களும் அதே மாதிரி நலம் நலமறியாவல், நாங்களும் இங்க நலமா தான் இருக்கோம். அதே
4: மாதிரி உங்களுக்கு வந்து
3: காமிச்சுட்டுதான் இருக்காரு பாருங்க. எங்க ஊர்ல ரொம்ப காமிச்சிருக்காரு, உங்க ஊர்ல கொஞ்சம் கம்மியா காமிச்சிருப்பாரு,
4: இன்னமும்
3: தெரியல. ஒவ்வொரு ஆருக்கு வெளியவே போல. நாங்க வந்து இப்ப வந்து ஒரு டங் ட்விஸ்டர் உங்களுக்காக ரெடியா வச்சிருக்காங்க.
2: நீங்க சொல்றத பொறுத்துதான்
3: இருக்கு.
2: ஆமா, இது வந்து நம்ம ரொம்ப கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு டங் ட்விஸ்டர் தான், அப்பத்துல இருந்து கேட்டிருப்போம். சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணட்டா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்?
4: அப்பப்போ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி சொல்றேன், பெரிய டைலாக்ஸா இருக்குது. நெக்ஸ்ட், ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்.
2: ஓகே, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம்

0: கிடைத்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்?
1: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே பைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் அந்த பைத்தியத்துக்கு எந்த வைத்தியர் வந்து மருத்துவம் பார்ப்பார்?
0: ஷர்மிளா கரெக்டா சொன்னாரா?
2: இன்னொரு டைம் சொல்லுங்க.
0: இன்னொரு டைம் நான் சொல்லவா இல்ல அவர் கேக்கலாமா? ஓகே சொல்லுங்க.
1: வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு மருத்துவம் பார்க்கிற வைத்தியக்கார மருத்துவருக்கு பைத்தியம் பிடித்தால் அந்த பைத்தியத்துக்கு எந்த மருத்துவர் வந்து வைத்தியம் பார்ப்பார்?
0: மருத்துவர் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு உள்ள,
2: எக்ஸ்ட்ரா வந்துட்டாரு.
0: ஆமா,
2: ஒரு மருத்துவர் வேணும்.
0: ஆமா, கண்டிப்பா வேணும்.
2: மருத்துவருக்கு இன்னொரு மருத்துவர் வேணும்.
0: வேணும். அவர் வந்து
1: பைத்தியக்கார டாக்டர் சொல்லணுமா?
2: இப்ப பிரீத்தி சொல்றாங்க பாருங்க, என்ன ஃபாஸ்ட் னு நீங்களே கேட்டுட்டு அப்படியே ஒரு கிளாப் கொடுக்கணும். பிரீத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? இன்னொரு டைம் சொல்லுமா? நாவலேடவா?
2: மருத்துவரே வரலையே, அது நான் சொல்லணும்.
1: வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியம் பைத்தியம் பிடித்தால் அந்த பைத்தியத்துக்கு எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் உள்ள மருத்துவர் வந்து வைத்தியம் பார்ப்பார்?
2: பிரீத்தி ஒரு 5 டைம் குறைஞ்சது வந்து சொல்ல சொல்றேன்.
0: ஓ, இப்ப நான் வந்து 5 டைம் சொல்லணுமா? ஓகே ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். என்ன ஷர்மிளா டக்குன்னு என்ன சொல்ல சொல்லிட்டீங்க?
2: ஒருவேளை அது சொன்னது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பிரீத்தியோட துணியிலேயே சொல்லணும்.
0: சொல்லணுமா?
2: அதனால நான் என்ன யோசிச்சேன், இது எப்படினாலும் நான் சொல்லி பார்க்கலாமான்னு பார்த்தேன். அங்க மருத்துவர் வந்த மாதிரி இன்னொரு மருத்துவர் வந்து அப்புறம் என்ன வைத்தியம் பார்க்கணும்? அது வேணாம், பிரீத்திக்கே பாத்துடலாம்.
0: நானே சொல்லிடவா? ஓகே, கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் தான்.
2: ரைட், ஃபர்ஸ்ட்.
0: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்?
2: இப்ப 5th டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு வரணுமா, எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
0: ஓகே,
2: ரைட்.
0: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? ஓகேவா?
2: அப்பா, ரொம்ப சூப்பர் பிரீத்தி. யாருனாலுமே முடியவே முடியாது.
0: எனக்கு நானே ஒரு கிளாப் கொடுத்துக்கவா?
2: ஆமா ஆமா, கட்டாயம். ஒன்னு ரெண்டாவே கொடுக்கணும்.
0: ஓகே,
3: சூப்பர்
2: சூப்பர், அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கிளி கிளி கிளி, அவ்வளவு நல்லா இருந்தது. 49 நிமிடம் 49 நொடியும் ஆயிடுச்சு.
0: ஆமா,
2: ரொம்ப சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு.
0: நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா இருந்துச்சு அப்படின்ட்டே சொல்லலாம்.
2: ஆமா, அதனாலதான் டைம் அவ்வளவு குயிக்கா போகுது.
0: ஓகே,
2: அடுத்த காலர்
0: காலர் இல்ல, ஒரு பாட்டு கேட்கலாமா? இல்ல நீங்க ஏதாவது டங் ட்விஸ்டர் ட்ரை பண்றீங்களா? இப்போ
2: அது கேட்டு எனக்கு வந்து அப்படியே மண்டை சுத்திட்டே உட்கார்ந்து
0: பைத்திய பைத்தியம் சொல்லியே உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
2: அதனால ஒரு பாட்டு கேட்டா அதெல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சொல்ல போறோம்.
0: ஓகே,
2: ரைட்.
0: நேர்களை, அன்னியன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: வாங்களா முடிப்பாங்களா இந்த ப்ரோக்ராம்?
1: ஓ, அதே டங் ட்விஸ்டர் சொல்லாமா இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கூட சொல்லாமா?
0: இல்ல, டங் ட்விஸ்டர்னும் போது அது நல்லாதா இருக்கு, அதே சொல்லிடலாமே.
1: ஏது கரடி தெய்வா?
0: ஆமா, கரடி சொன்னாலும் சரி இல்ல வேற சொன்னாலும் சரி. ஆனா நான் ஒரே ஒரு க்வெஸ்சன்
1: கேக்குறேன்.
0: பள்ளியில் செய்யும் செயல் மாடிக்கு செல்ல உதவும், ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுக்கு பொருந்தும் சரியா? பள்ளியில செய்யும் செயல் மாடிக்கு செல்ல உதவும், அது என்னது?
1: படிக்கட்டு.
0: வெரி குட். ஐயோ, எப்படி அது? படிக்கட்டு கிடையாது, படிதான்.
1: கிளையின் மேலே கிளி இருந்தது, கிளி இருந்த கிளையை தள்ளியது. கிளையை தள்ளிருச்சு. கிளையின் மேலே கிளி இருந்தது கிளி இருந்த கிளையை தள்ளியது.
0: அப்பா சூப்பர்,
1: ஓகேவா
0: பிரீத்தி? அடுத்த டைம் நான் வரும்போது ரொம்ப ஹார்டா நிறைய கொண்டு வந்து நேர்கள்கிட்ட கேட்கறதோட பிரீத்திக்கிட்டே கேட்கலாம்.
1: ஓகே, என்ன வந்து டங் ட்விஸ்ட் பண்ண வைக்க போறீங்கன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு.
0: நேர்களும் ரசிச்சு கேட்பாங்க இல்லையா? ஓகே, நேர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடினாங்க, ரொம்ப ஜாலியாவே இருந்தது, டைம் போனதே தெரியல.
1: அடுத்த வாரமும் இதே மாதிரி இந்த ஒரு மணி நேரம், அதாவது 4 to 5 மணி வரைக்கும் வார்த்தை விளையாட்டுல, அடுத்த வாரம் வேற ஏதாவது விளையாட்டு வித்தியாசமா கொண்டு வந்தா அப்படின்னா கேக்குற நேயர்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நமக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல்ல ஷர்மிளா?
0: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்பவுமே ஃபன்னா இருக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் பங்கு பெற்று நம்மளோட இருந்து விளையாண்ட அனைத்து நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம்.
1: ஓகே, எல்லாத்துக்குமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா?
0: ரைட்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா

வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

டுடேல டைம் சரியா 5:02 ஆயிட்டு இருக்கு. நேரில் கேட்க போகும் நிகழ்ச்சியை பொன் மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் அதாவது நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ அதுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அன்பேவா திரைப்படத்திற்காக.

மணி 15 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்துல கேட பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக வாலியோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். அடுத்த ஒரு பாடல் நம்மளோட UTFM 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்காக வந்துட்டே இருக்கு.

பொன்மொழி பொழுது நிகழ்ச்சியில நம் நாடு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல பி சுசிலா அவர்களோட வாய்ஸ்ல அழகழகான பாடலை என்னைக்குமே நம்மளோட நினைவுல நீங்க இடம் பிடித்திருக்க பாடல் அப்படின்னு சொல்லலாம். எப்ப கேட்டாலுமே நம்மளுடைய பல கனவுகள் நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ரிக்கவரி பண்ணக்கூடிய அழகான ரெட்ரோ சாங்ஸ் பாடல்களை தான் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 5-2 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு. அடுத்ததா அதே வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பால் குடம் திரைப்படத்திற்காக.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 5:36 ஆயிட்டிருக்கீர்களே. கேட்டுட்டு இருக்கோம் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நம்மளுடைய மைண்ட்ல எப்பவுமே இந்த சாங் கேட்டா அப்படின்னா ஏதோ ஒரு தருணங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியே அழகழகான பாடல்களை தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாவே ரெட்ரோ சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு 60s மற்றும் 70s வெளியான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் UTFM 101.8
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: திருவளர் செல்வியோ, திருவளர்

ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். 5:41 ஆயிட்டிருக்க நேரத்தில் அடுத்ததா அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில்

எம்எஸ் மெஸ்வன் அதனோட மியூசிக்ல மன்மதிலை திரைப்படுத்திருக்காங்க. கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஸ்டுடியோல டைம் சரியா 5:51 ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து சூப்பரான பாடல நம்மளுடைய ரெட்ரோ நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அண்ணன் ஒரு கோவில் திரைப்படுத்திருக்காங்க.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சொல்லலாம். சோ அடுத்ததா வரக்கூடிய பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக. இந்த பாடலோட பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊലി നിലയം മുടി എഫ് എം 101.8 നിലയത്തിൽ നേരം 6 മണി. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நேரில் இன்றையும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இனி நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல் 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் கிளைகோ சாகுபடி குறித்து விவசாயி சிவராஜ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். நாளை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்பதற்கு முன்னதாக
1: எச்சரிக்கையாயிருங்க.
0: நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 இனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 அருள் செய்ய

பாடல்கள் 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகளும் அதை கையாளும் முறைகளும் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. உயர் இரத்த அழுத்த நோய் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம் நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

ஏழு மணிக்கு தமிழில் செய்திகள், அதைத் தொடர்ந்து 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் எட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். அதைத் தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர், தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 9 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்களை கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். அதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 பூங்காவனம், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு உங்கள் ஊர் வார சந்தை என்றைக்கு அங்கே என்ன ஸ்பெஷல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பின்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6:10. இனி கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள்.

0: less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி

0: உள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லயும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோல கலந்து இப்ப விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லயும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நச்சுத்திறன் வெளியிடுறது பாத்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சிரு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் V.R. துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.5 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி

0: கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின்நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனி கேட்கலாம் பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள்.
1: நாக்குப்பட்டன ஜன எல்லாக நமஸ்கார. இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஜனகு சந்தித்து 6:41 இஜுமணிகட்ட நங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கே தூண்டித்த இது பெட்டத கமலு என்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமொழி பாடல். இதோ இன்னொன்று ஜனதொகை நிகழாய் ஈக்காது.

நங்கை நகட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தோத்தோ அவரு நலவத்துக ஊட்டி எஃப்எம் டியூன் மாடுறது மாதிரி பெடுவி. நீங்ககாய் படுக்காது நீங்கவ தேடி பந்தரா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்தோ இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்துல சூப்பரான பேக் டு பேக் ரெண்டு படத்துல இருந்து பாடல்களை கேட்க போறோம். ஒன்னு அலைப்பாயுதே, இன்னொன்னு கலவாணில இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8.

0: கேட்ட பாடலோடு திரைக்கான நிகழ்ச்சியை நிறைவேறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார்.
2: காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் VPG ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் பணிகளை துவக்க வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை, புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இயக்கம், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தல் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நலன் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ₹32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்கடன், மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர் குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 மாவட்ட அளவிலான 2nd காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உரப்பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞான பூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இளைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3

6-2, 6-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா கசகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லின்சர் ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன்டோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் ஒழித்தல். முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட் ராணி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும்.

தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட அறிவுரை: கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மலையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும், விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள், மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம், உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம் தோட்டமும் தொழிலும்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 வழங்கும் தோட்டமும் தொழிலும்.

0: நிகழ்ச்சியின் முதலில் கிளைகோஸ் சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: வணக்கங்க, என் பேர் சிவராஜ். நான் எலிக்கல் பகுதியிலேருந்து வந்திருக்கேங்க. நான் இந்த மாதிரி கிளகோஸ் சாகுபடி செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 மூட்டைக்காடு அளவு நான் செஞ்சுருக்கேன்.
1: இது எவ்வளோ மாதம் கிராப்புங்க? ஒரு கிராப்புக்கு வந்து எவ்வளோ லாபம் எடுப்பீங்க?
2: ஒரு கிராப்புக்கு ஒரு 70,000 ரூபாய் நான் ஈல்டு எடுக்கிறேன். கிட்டத்தட்ட இது 5 மாதங்கள் பயிர். 15 நாட்களுக்கு ஒரு முறை நான் காய் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு டைம் நான் எடுத்தேன்னா 250 கிலோ வரல நான் எடுக்கிறேன். அதுலேருந்து ஒரு 10-20 கிலோ கம்மியாகும். 5 மாதங்களும் அதை தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்.
1: வருஷம் முழுவதும் கிளைகள் சாகுபடி தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்லை வேற வேற பயிரை வந்து பயிரிட்டு இருக்கீங்களா?
2: வருஷத்துக்கு ஒரு கிராப் தாங்க, ஒரு கிராப் ஒரே வெள்ளாமை தான் பண்றேங்க. விற்கிற டைம் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரல நல்லா விற்கும். இந்த பனி காலத்தில் நல்லா விற்கும். இடைப்பட்ட அதுக்கு முன்னாடி போடும்போது நமக்கு அந்த அளவுக்கு மகசூல் இருக்குங்க, விலைகள் கிடைக்காது.
1: இது வந்து ஒரு முட்டைகோஸோட இனம்.
2: ஆமாம்,
1: இது பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குங்க? இது
2: இது பார்க்கறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் மாதிரியே தோற்றம் இருக்குங்க. ஆனால் இது என்னென்னா முட்டைகோஸ் வடிவம் இருந்தாலும் அதோட கிளைகளில் தான் இதோட கோஸானது இருக்கும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம்லேருந்து ஒரு 40 கிராம் தான் அதோட வெயிட்டு. விற்பனைக்கு அதை தான் பார்ப்பாங்க.
1: ஒரு செடியில் வந்து எவ்வளோ காய் காய்க்குங்க? இது
2: முதல்ல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து ஒரு 20 காயிலேருந்து ஒரு 10-15 காய் வரலும் நமக்கு இதாகும்.
1: இந்த பயிரை வந்து சாகுபடி செஞ்சால் இடம் வசதி எப்படி இருக்கணுங்க? சமமாக இருக்கிற இடத்துல வந்து சாகுபடி செய்யலாங்களா, இல்லை மேட்டு பகுதி இருக்கக்கூடிய பகுதியில்?

0: வந்து நம்ம சாகுபடி செய்யலாங்களா, எப்படி பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க.
1: இது தண்ணி மேட்டு கையில் பண்ண முடியாதுங்க, தண்ணி இருக்கணும் மெயின். ஏன்னா வெயில் டைம்னும் போது தண்ணி தான் மெயின், அதனால தண்ணி இருக்கிற காட்டு நம்ம பண்ணலாங்க. இது என்னென்னா பெருசாக நம்மளாம் ஏக்கரை கணக்கில் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னென்னா நம்ம வீட்டு வருமானம் இருக்கிறதுக்கு நமக்கு செலவுக்கு தட்டுற அளவுக்கு இந்த இது பயன்படுத்துங்க.
0: இப்போ இந்த பயிரை வந்து நம்ம சாகுபடி செய்யணும்னா மண் பதப்படுத்தணும்.
1: ஆமாம்,
0: இதுக்கு வந்து எப்படி பதப்படுத்துறீங்க, எந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம சாகுபடி செய்யலாங்க?
1: இப்போ மண் பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வண்டி விட்டு மட்டை அடித்து வீடெல்லாம் கட்ட மாட்டோங்க. இது என்னென்னா அப்படியே மட்டமாக பிளைனாக வண்டி ஓட்டி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆர்கானிக்கு இதெல்லாம் போட்டு குப்பை எருவு மக்கின எருவெல்லாம் போட்டு நாங்கள் பதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் நாற்று நடும்போது குழி, இப்போ கோஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி இடைவெளி விடுவோம், இதுக்குன்னு போது நாங்கள் ரெண்டு அடி இடைவெளி விடுவோம். ஏன்னா பறிக்கிறதுக்கு நம்ம சுற்றி அந்த செடி சுற்றி வரணும்.
0: உரம் போடுறேன்னு சொன்னீங்க, என்னென்ன உரங்கள் வந்து பயன்படுத்துறீங்க? தொழு உரங்கள்னு சொல்லும்போது மாட்டு சாணம் இருக்குது, மண்புழு உரம் இருக்குது, இப்போ கோழி எருவெல்லாம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா?
1: இல்லை இல்லைங்க, நாங்கள் அது பயன்படுத்தலை. என்னென்னா கோழி எருவெல்லாம் நாங்கள் போடுறோம் இல்லைங்க, சாண எருவு போடுறோம், அந்த ஆர்கானிக்கு குப்பை எருவு, குப்பை மக்கின எருவு தான் நாங்கள் போடுறோங்க. இப்போ போடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கோழி எருவெல்லாம் போட்டால் பூச்சிங்க இருக்குன்றதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறோங்க.
0: ஒரு மூட்டை காட்டுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுங்க உரங்கள்?
1: உரங்கள் வந்து ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து நாங்கள் 5 மூட்டை வரலும் போடுறோங்க. ஏன்னா அந்த நாற்றுக்காக உண்டானது என்னவோ அந்த குழிக்கு நாங்கள் போடுறது, ஒரு கையளவு போடணும், ஒரு 5 மூட்டை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தாசியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் சேர்த்து போடுறோம்.
0: இப்போ ரசாயன உரமும் பயன்படுத்துகிறீங்களா?
1: நம்பர் 5 தான் போடுறோங்க. ஏன்னா பூமிக்கு மேலே வர காய்கறிகளுக்கு வந்து நாங்கள் நம்பர் 5 அதுதான் போடுறோங்க. இப்போ அந்த ரசாயன எருவு வந்து நாங்கள் நாற்று நடும்போது அது கூட அந்த ஆர்கானிக்கும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே கலந்து தான் போடுறோம்.
0: இப்போ வந்து அந்த ரசாயன உரத்தில் வந்து என்னென்ன இருக்குங்க?
1: NPK தாங்க, பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ், DAP, யூரியா, சூப்பர்.
0: சூப்பர், ஓகே. இப்போ வந்து எருவு சொல்லிட்டீங்க, இந்த குழி அமைப்பு எப்படி அமைக்கிறீங்க, அது வந்து எப்படி அமைக்கணும், எத்தனை எத்தனை அடிக்கு வந்து குழி அமைச்சு அதை வந்து நடவு செய்யணுங்க?
1: நடவு செய்யும்போது நாங்கள் 2 அடி இடைவெளி விடுறோங்க. குழி வந்து ஒரு 1/2 அடிக்கு குழி எடுத்து நாற்று நடுறோங்க.
0: இந்த சாகுபடி செய்யணும்னா இந்த பயிருக்கு வந்து காலநிலை எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்க.
1: பனிலையும் இது வருங்க, சீக்கு எதுவுமே ஆகாது, பனியிலையும் போடலாம். அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு நல்லா இருக்குன்றது இந்த கிழகோசோட இதுங்க. என்னன்னா இப்போ நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு இப்போ போகுதுன்னு வைங்க, அந்த பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபாய் கிலோ விற்கும். அப்போ அந்த டைமு நமக்கு லாபமான ஒரு இதுங்க. இப்போ 3 மூட்டை காட்டுக்குன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது 1 லட்சன்றது 3 லட்சமாகவும் சம்பாதிக்கலாம் அந்த 3 மூட்டை காட்டுக்கு. அந்த அளவுக்கு வருமானம் இருக்குங்க, அதே மாதிரி ஈல்டு இதாக இருக்கும். நம்ம இந்த ஜூன் ஜூலையில் நாத்துனா டிசம்பர் வரல நமக்கு அந்த ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான இருக்குங்க. கால்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ மழை டைமு, இப்போ நோய் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டி அந்த மருந்து நம்ம என்ன தேவையோ ஃபஸ்ட்டு என்ன தடுப்பூசி மாதிரி நம்ம ஒரு பவாசினி அடிக்கலாம், இல்லை கொஞ்சம் சீக்க ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கவாச்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு இது அடிச்சிக்கலாம், இல்லை ரெட்டமில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அடித்து நம்ம சீக்கிரம் தடுத்துக்கலாம். இப்போ கால்நிலை என்னென்னா நமக்கு இது அப்படியே சரியாயிரும். இப்போ காய் நமக்கு நல்லாவும் இருக்கும், இப்போ மகசூலும் நமக்கு இதாக சேர்ந்து வருங்க.
0: இப்போ வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அதிகமாக பனிப்பொழிவு இருக்கு இல்லைங்களா, அந்த காலநிலையில் வந்து எப்படி
1: காலையில்
0: மெயின்டைன் பண்ணுறீங்க?
1: அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி உழுகுதுன்னா இப்போ ஒன்று காலையில் நேரத்தில் தண்ணி பாய்ச்சிருவாங்க, இப்படி இல்லையா சாயங்காலத்தில் தண்ணி பாய்ச்சி அந்த பனி வந்து செடி மேலே இருக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோங்க.
0: சரிங்க, இந்த பனிப்பொழிவில் வந்து நோய்கள் வந்து என்னென்ன நோய்கள் தாக்கும்?
1: பனி டைமில் வந்து கருகல் நோய் தான் ஜாஸ்தி இதை வருங்க. இப்போ அந்த கருகல் நோயை நம்ம கட்டுப்படுத்தணும். இப்போ சாயங்கால டைம் அடித்தா அந்த கருகல் நோயை நம்ம என்னென்னா அந்த நீர் பனியில் அடிக்கக்கூடாது மருந்து. எதுவுமே எந்த மருந்து எந்த செடிக்கு அடித்தாலும் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா மதியான டைமில் அந்த வெயில் டைமில் அடிச்சிங்கன்னா எந்த சீக்கும் தாக்காது.
0: ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை மாதம் வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் வந்து நோய்கள் வந்து என்னென்ன தாக்கும்? இந்த மழையை அதிகமாக இருக்கக்கூடிய
1: புள்ளி நோய்ங்க, கருகல் நோய் இது மாதிரிங்க. அப்புறம் என்னென்னா மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா சீக்கு கம்மியானாலும் நமக்கு என்னென்னா பூச்சிகள் தான் ஜாஸ்தி இதாகும் இந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி தான். இப்போ அந்த பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும். இப்போ பேன் பூச்சி ஜாஸ்தி பிடிக்குங்க கிழகோசில், அந்த இதாக பார்த்தீங்கன்னா பேன் பூச்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு நம்ம என்ன மருந்து அடித்து காப்பாற்றலாம் அப்படின்றதுதாங்க. இப்போ அந்த பேன் பூச்சிக்கு என்ன கட்டுப்படுத்த முடியும் அந்த மருந்து வாங்கி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி பூச்சி இல்லாமல் இது பண்ணுறேங்க. அப்போ தான் அந்த கிழகோசு வந்து விற்பனைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அழகாகவும் தோற்றமும் தெரியும்.
0: அந்த நோய்களுக்கான மருந்துகள் வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க?
1: ஃபஸ்ட்டு வந்து
0: ஆர்கானிக்கில் பயன்படுத்துறீங்களா இல்லை ரசாயன மருந்துகள்
1: பயன்படுத்துறீங்களா? ரசாயன மருந்துகள் தாங்க, ஏன்னா ஆர்கானிக்கில் நம்ம இது பண்ண முடியாது, அதனால ரசாயன உரத்தில் தான் இதில் தான் பண்ணுறேங்க, மருந்துகளில் தான் பண்ணுறோம். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிறோம், கவாச்சி அடிக்கிறோம், இது ரெண்டு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோங்க.
0: இப்போ வந்து இந்த பூச்சி வந்து என்னென்ன தாக்கக்கூடியதாக இருக்கும், அந்த பூச்சிக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க?
1: அந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா பேன் பூச்சி இருக்குங்க, கருப்பு கலர் பூச்சி, இந்த பேன் பூச்சி, பச்சை பூச்சி இதெல்லாம் தாக்கும். அப்போ பச்சை பூச்சிக்கே என்ன மருந்து, அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோங்க, ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம். இப்போ கேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லி அளவுக்கு போட்டு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்போ அது தாக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த பேன் பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்வால்ஸ் இந்த மாதிரி மருந்துகளை நாங்கள் பயன்படுத்துகிறோங்க. அப்போ அந்த பூச்சி கட்டுப்படுத்த நாங்கள் இது பண்ணிக்கிறோம், போடவாட இருக்குது.
0: இப்போ இந்த கிளை கொசுக்கு வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நோயும் அதிகமாக தாக்கக்கூடிய பூச்சி வந்து என்னென்ன பூச்சிங்க?
1: பேன் பூச்சியும் கருகல் நோய் தான்.
0: கருகல் நோய் தான் அதிகமாக தாக்கும்.
1: ஆமாங்க.
0: சரிங்க. இந்த அழுகல் நோயெல்லாம் அதில் தாக்காதுங்களா?
1: அழுகல் நோய் தூரத்துக்கு ஒன்று ரெண்டு தாங்க, செடிக்கு இப்போ தூரத்துக்கு ஒன்று. என்னென்னா அந்த அழுகல் நோய் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு தாங்கச்சுன்னா அதே பறவை வரும்னு, அது ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். அது பார்த்துட்டு அதுக்கு சரிப்படுத்த முடிஞ்சால் பார்ப்போம், இல்லையா அந்த செடியை எடுத்துட்டு அந்த இடம் கொஞ்சம் காலியை விட்டுருவோங்க. ஏன்னா திருப்பி அடுத்த செடிக்கு வந்து தாக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோங்க.
0: இப்போ வந்து இந்த வளர்ச்சி ஊக்கிகளுக்கு வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க?
1: இப்போ வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கிறோங்க, அப்புறம் இந்த சைட்டோசிம் மருந்து வளர்ச்சிக்கு. இப்போ ஊக்கமே இல்லை, சத்து இல்லாததுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம். அப்புறம் இந்த மாதிரி டிஏபி கலப்பு உரங்கள் இது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தனியாக இந்த டிஏபி இதெல்லாம் வாங்கி போட்டு நாங்கள் இது பண்ணி விட்றோங்க.
0: இப்போ இந்த முட்டை கோசுக்கு வந்து 3 மாதம் பயிருங்க, இந்த கிளை கோசு வந்து 5 மாதம் பயிர் இல்லைங்களா. இந்த முட்டை கோசுக்கு ஏற்படக்கூடிய களை மேலாண்மை, இந்த கிளை கோசுக்கு ஏற்படக்கூடிய களை மேலாண்மை எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க? எத்தனை டைம் கிளை கோசுக்கு வந்து களை மேலாண்மை பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: முட்டை கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இது தாங்க, போட்டு 90 நாள் நம்ம எடுத்துடலாம், 90 நாள் அது அறுவடையே முடிஞ்சிடும். இப்போ கிளகோஸ் பார்த்தீங்கன்னா 150 நாட்கள். இப்போ அந்த 150 நாட்கள் நம்ம 2.5 மாதம் 3 மாதம் டைமில் நம்ம காய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போ என்னென்னா இது 90 நாள் இது தொடர்ந்துட்டு தான் போகும், இதாகுங்க. கிளகோஸ் நம்ம எடுக்க எடுக்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதோட இது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோங்க. இப்போ 90 நாள் முடியாது, நம்மளது 150 நாட்களும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம்.
0: இப்போ இந்த ரசாயன மருந்துகள் வந்து முட்டை கோசுக்கு பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி இந்த கிளை கோசுக்கும் வந்து களைக்கொல்லிக்கான மருந்து வந்து பயன்படுத்த முடியுங்களா? அப்படி இருக்குங்களா மருந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா?
1: கிளகோஸுக்கு கச்சிரா மருந்து கிடையாதுங்க, நாங்கள் கையில் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஆனால் மருந்து இல்லைங்க, நாங்கள் கையில் தான் நாங்கள் கொத்து வச்சு கீறி எடுத்துக்கிறோம். என்னன்னா அந்த செடிக்கு அடிப்படாத மாதிரி நாங்கள் அந்த கச்சடாவெல்லாம் நாங்கள் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க. காடு பார்க்கும்போது நமக்கு இதாக இருக்கும்.
0: ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து நாற்று வந்து எத்தனை தேவைப்படுங்க?
1: நான் இப்போ ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து 1300 நாற்று வைக்கிறேங்க. ஒரு மூட்டை காட்டுக்கு 1300 இப்போ நான் 3 மூட்டை காட்டுக்கும் போது எனக்கு 3900 நாற்றுங்க.
0: இப்போ வந்து நாற்று வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா
1: இல்லை? நாங்கள் வாங்கி தான் வச்சுக்கிறோங்க.
0: சரிங்க. ஒரு நாற்றுக்கு வந்து எவ்வளோ ஆகுங்க?
1: ஒரு நாற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா இதாகுதுங்க. அப்போ நாங்கள் வாங்கி தான் நடவு பண்ணிக்கிறோங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த இது இல்லாதனால அது போட்டு பண்ண முடியாதுன்றக்காக நாங்கள் வாங்கி தான் பண்ணிக்கிறோங்க.
0: முட்டை கோசுக்கு வந்து வெளி மாநிலத்திலேருந்து இல்லைனா ஒரு விவசாயியை வந்து உற்பத்தி பண்ணிக்க வாங்க, இல்லைனா சமநிலை பகுதியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த கிளை கோசுக்கு வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை வெளி மாநிலத்திலிருந்தோ இல்லை நம்ம பக்கத்து ஊர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துலருந்து வாங்கிட்டு வந்து போடுறீங்களா இல்லை இங்கேயே உற்பத்தி பண்ணுறாங்களா அந்த நாற்றை, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம நீலகிரி மாவட்டத்திலே கிளகோசு இது இங்கேயே கிடைக்குதுங்க, நாங்கள் இங்கேருந்து வாங்கி வந்து தான் பயிரிடுறோம்.
0: இது வந்து விற்கிற டைம் வந்து என்ன டைமுங்க?
1: இது விற்கிற டைம் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நல்லா விற்குங்க, ஏன்னா அந்த டைமில் நம்ம லாபம் வந்து அதிகமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் இதாக இருக்குங்க. மற்ற மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் விற்குங்க. இப்போ நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரலாம் விற்குங்க.
0: இப்போ வந்து இந்த நடவு செய்கிறது ஏப்ரல் மாதத்துலேருந்து சொல்கிறீங்க இல்லைங்களா, இதுக்கு வந்து காவை அமைப்பு வந்து எப்படி அமைக்கணும், அறுவடை செய்யும்போது வெயில் வந்துடுது, அந்த டைமில் வந்து எப்படி பாதுகாக்கணுங்க?
1: இப்போ வெயில் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு 3 முறை தண்ணி கொடுக்குறோங்க. வெயில் தாசியாக இருக்கும்போது நாங்கள் அந்த பூமியை வந்து பதமாகவே வச்சுக்கணும் அப்படின்ருக்காங்க, நாங்கள் வாரத்துக்கு 3 முறை நாங்கள் தண்ணீர் பாய்ச்சிடுறாங்க. அதே காவை அமைப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி எதுவும் வந்து பேட்டில் வந்து அந்த நிற்காத மாதிரி நாங்கள் காவை எடுத்து அந்த தண்ணி வெளியே போகிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோங்க.
0: இந்த 5 மாதம் பயிர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது மட்டும் வேலைக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 100 ஆட்கள் வேலை பிடிக்குங்க.
0: 100 ஆட்கள் வேலை?
1: ஆமாங்க.
0: சரிங்க.
1: என்னென்னா ஒரு டைம் நம்ம கூப்பிட்றோன்னா ஒரு 3-5 பேர் வராங்க. இப்போ அந்த 5 மாதத்துக்கு நம்ம கணக்கு போடும்போது 10 நாளைக்குன்னு போது இப்போ எடுக்கும்போது 3 மூட்டைக்காடு ஒரே நாளில் எடுக்க முடியாதுங்க. இப்போ என்னென்னா ஒரு மூட்டைக்காடு ஒரு நாள் எடுக்கிறாங்க போது 3 மூட்டைக்காட்டுக்கு 15 பேர் ஆகுதுங்க. இப்போ 15 நாள்ன்னு நம்ம கணக்கும் போது 100 ஆள் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ 10 நாட்கள் பிடிக்குது. இப்போ 10 நாட்களுக்கு கூலி செலவு 35,000 ரூபாய் ஆகுதுங்க. நம்ம மருந்து இதெல்லாம் போக மகசூல் நல்லா வழங்கும் போது நமக்கு விலை கிடைச்சிருச்சுன்னா என்னென்ன ஒரு 2 லட்சம் ரூபா லாபம் நமக்கு கிட்டும்.
0: மகசூல் அதிகமாக பெறணும்னா என்னென்ன பண்ணுறீங்க?
1: நாங்கள் அதுக்குன்னு பார்த்தாங்கன்னா ஊறதுக்காக காய் நல்லா கட்டணும் அப்படின்றக்காக நாங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறோங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் கிராப்ஸ் கால்சியம் நைட்ரேட் பண்ணுறோங்க, அப்புறம் அக்ரோமின் இதெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோங்க. இப்போ நாற்றுக்கு எந்த இது இல்லாமல் சீக்கு இல்லாதபோது நாங்கள் இந்த ஊற மருந்து நாங்கள் கொடுக்குறோம். இதனால எங்களுக்கு அதிக மகசூலும் வருதுங்க.
0: எவ்வளோ டைம் அடிப்பீங்க அந்த மகசூல்?
1: என்னென்னா நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிராப்பு எடுக்காது முன்னாடி ஃபஸ்ட்டே நாங்கள் 2.5 மாதத்தில் ஒரு டைம் அடிப்போங்க. அப்புறம் நாங்கள் எடுத்து இடையில ஒரு கிராப்பு எடுத்த பிறகு நாங்கள் ஒரு 3 மாதம் 3.5 மாதத்தில் ஒரு டைம் அடிப்போங்க. அப்புறம் திருப்பி ஒரு 4வது மாதத்தில் இன்னொரு டைம் ஸ்ப்ரே கொடுப்போங்க.
0: சரிங்க, இது வந்து அறுவடை வந்து எப்படி பண்ணணுங்க? இது
1: அறுவடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைகளெல்லாம் உடச்சிருவோங்க. உடச்சிட்டு அப்புறம் அந்த கையில் தான் நாங்கள் இது பண்ணுவோம். கத்தியில் பண்ணக்கூடாதுங்க. கத்தி பண்ணால் அந்த தாய் செடி வந்து அடிப்படைச்சுன்னா அதில் நமக்கு இல்லை, செடி போயிடும். அதனால நாங்கள் கையில் தான் எடுத்துக்கிற மொழியும்.
0: இப்போ வந்து ஊடு பயிராக வந்து ஏதாச்சும் பயன்படுத்தலாங்களா இதில்?
1: இல்லை, பண்ண முடியாதுங்க. ஊடு பயிராக நம்ம எதுவும் பண்ண முடியாது. கிழகோசனா அது மாத்திரம்தான் நம்ம பயிர் பண்ணுங்க. ஏன்னா இடையில நம்ம எந்த பயிர் போட்டாலும் நமக்கு அந்த செடிக்கு ஊக்கம் கம்மியாயிருங்க. அதனால நாங்கள் கிழகோசு ஒன்று தான் பண்ணுறோம்.
0: அறுவடை பண்ண பின்னாடி மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறீங்க இதை?
1: இது மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஊட்டி சொசைட்டி போட்டிருப்போங்க. பிடிச்சிருச்சுன்னா அவங்களே டைரெக்டாக தோட்டத்துக்கே வந்து கொள்முதல் அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பார்ப்பாங்க, காய் ஓகே நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே டைரெக்டாக காட்டுக்கே வந்துங்க கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்க பணம் கட்டிட்டு நாங்கள் எனக்கு டெய்லி இவ்வளோ கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு வாரத்துக்கு ஒரு 2 டைம் அவங்கள வந்து பணத்தை கட்டிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ 100 கிலோ டெய்லி 100 கிலோ கொடுத்துருங்கன்னா நம்ம 100 கிலோ பறித்து கொடுத்துட்றோங்க.
0: முதல்லருந்து கடைசி வர செலவினங்கள் வந்து எவ்வளோ ஆகுங்க? ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடிங்களா?
1: ஆமாங்க, பார்த்தீங்கன்னா இது லாபம் தருங்க. ஆனால் என்னென்னா இது மொத்தமாக தராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து வச்சா தான் இது லாபம்ன்றது தெரியுங்க. ஏன்னா நம்ம அன்னனைக்கும் ஒன்றான ஒரு இது தாங்க. ஆனால் என்னென்னா இது பின்னாடி பார்க்கும்போது கணக்கு பார்க்கும்போது தாங்க இது பெரிய லாபம் அப்படின்றது தெரியும். யாருக்குமே எடுத்திருந்தால் யாருக்குமே லாபம்ன்றது தெரியாதுங்க. வரவு செலவு அப்படி தான் இருக்குங்க வழியே. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா லாபம் இது நல்ல லாபத்துக்கு வருதுங்க. ஏன்னா 5 மாதங்கள் நம்ம கஷ்டப்படுறோம்னா அந்த 5 மாதங்களுக்கான பலன் இதில் இருக்குது. செலவு வந்து 1 லட்சம் ரூபா ஓரளவு இதாகுதுங்க. அப்போ என்னென்னா இது நல்லா விலை விற்கும்போது கொள்முதல் அவங்களே வரும்போது நமக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு காய் விற்கும்போது நமக்கு நல்ல லாபம் தானுங்க. ஒரு 100 கிலோ போகுதுன்னா 100 போது 15000 ரூபாங்க. அப்போ நமக்கு வாரத்துலேயே அதுலேயே 2 இதாகிறது இல்லைங்க.
0: இப்போ கடைசியில் அறுவடை செய்யும்போது எவ்வளோ கிராப்பு வந்து எடுப்பீங்க? ஃபஸ்ட் கிராப்புக்கு எப்படி மதிப்பு இருக்குங்க? செகண்ட் கிராப்புக்கு எப்படி மதிப்பு? தேர்ட் கிராப்புக்கு வந்து எப்படி மதிப்புங்க? அது
1: இப்போ ஃபஸ்ட் கிராப் பார்த்தீங்கன்னா காய் நல்லா இருக்குங்க. காய் நல்லா இருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சு போகுங்க. இப்போ 2வது கிராப் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுங்க. இப்போ 2வது கிராப்புக்கு வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக போகும், மகசூல் கம்மியாகுங்க. அப்போது என்னென்னா அப்போ வந்து 20 ரூபா 30 ரூபா சேர்ந்து கிடைக்குங்க. இப்போ 3வது கிராப் பார்த்தீங்கன்னா இதை விட இப்போ 100 கிலோ எடுக்கிற இடத்துல வந்து ஒரு 80 கிலோ தான் எடுப்போங்க, எடுக்க முடியும். அவ்வளோதான் காய் இதுன்னு நம்ம இது பண்ண முடியாது. அதனால் என்னென்னா இன்னும் ஒரு 30 ரூபா 40 ரூபா சேர்ந்து கிடைக்குங்க. 3வது 4வது கிராப் பார்த்தீங்கன்னா இப்போ 50 கிலோ கொடுக்குறோன்னா கம்பெனி அது ஒரு 200 ரூபா வரலும் விற்குன்றது நம்ம இதுங்க.
0: இப்போ 4வது கிராப்பில் வந்து ஒரு முட்டை காட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோ கிடைக்குங்க?
1: இப்போ நம்ம 4வது கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோலேருந்து ஒரு 4வது கிராப் ஒரு 70 கிலோங்க. அப்போ அது சுத்தம் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு 50-60 கிலோ கிடைக்குங்க.
0: ரொம்ப நன்றிங்க. இந்த கிளைகோ சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இதுவரை கிழக்கு சாகுபடி குறித்த உதகை பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: நுண்ணுயிர்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். நுண்ணுயிர்கள் தான் இந்த பூமியில் ஆதியில் தோன்றிய முதல் உயிரினங்களாகும். அவை திடநிலையில் இருந்த ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின. ஏற்கனவே பூமியில் தண்ணீர், சூரிய ஒளி ஆகியவை இருந்ததால் இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பச்சையம், அதாவது தாவரங்கள் உருவாயின. அப்படி முதன் முதலில் தோன்றியவைதான் பெரணி வகை தாவரங்கள். அவை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வாயு நிலையில் ஆக்சிஜனை வெளியேற்றின. இந்த ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய நம்மை போன்ற உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் தோன்றின என்கிறது வரலாறு. தற்போது புவி வெப்பமயமாதலால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பவை நுண்ணுயிரிகள்தான். நுண்ணுயிரிகள் அழிந்தால் தாவரங்கள், உயிரினங்கள் என அனைத்தும் அழியும். 1 கிராம் மண்ணில் 100 கோடி நுண்ணுயிரிகள் இருக்கின்றன. இந்த நுண்ணுயிர்கள் மண்ணுக்கும் உயிரினங்களுக்கும் பயிர்களுக்கும் உதவி கொண்டே இருக்கின்றன. அவற்றை காக்க வேண்டிய பணி நம் முன்னே பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறது. இத்தனை நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம் என்பதை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த விஞ்ஞானி வினகராட்ஸ்கி அவர்கள். அவர் கண்டுபிடித்த அசோஸ்பைரிலம் தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர் உரம். 1929 இது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னமும் கூட நம் விவசாயிகளை முழுமையாக சென்றடையவில்லை என்பதுதான் வேதனை. அசோஸ் பயிரிலத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு சத்துக்களையும் கரைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. சூடாமோனாஸ், பாஸ்போ பாக்டீரியா என பல வகையான உயிர் உரங்கள் இப்போது பயன்பாட்டில் உள்ளன. தமிழக விவசாயிகள் தற்போதுதான் உயிர் உரங்களை அதிகளவில் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். செயற்கையாக நாம் கொடுக்கும் உயிர் உரங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மண்ணில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் தாம் ஆண்டாண்டு காலமாக உழவர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை காக்க நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். மனிதர்களுக்கு தேவைப்படுவது போலவே நுண்ணுயிர்களுக்கு உணவும் உறைவிடமும் அவசியம்.

0: அவசியம். மண்ணில் விழும் இலை தழை கழிவுகள் போன்ற மட்கும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்துதான் நுண்ணுயிர்கள் தங்களுக்காக உணவை எடுத்துக்கொள்கின்றன. அதைத்தான் நாம் மட்குதல் என்கின்றோம். ஒரு பொருளை மட்க வைத்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்வதுடன் அதை தாதுக்களாக மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியை செய்கின்றன நுண்ணுயிர்கள். பாரம்பரியமாக விவசாயத்தில் பயன்படுத்தி வரும் தொழு உரம் நுண்ணுயிர்களுக்கான ஆகச்சிறந்த உணவு. காலப்போக்கில் தொழு உரங்களை குறைத்துவிட்டு குப்பை உரங்கள் என்ற பெயரில் நகரத்து குப்பைகளை கொட்டுகிறோம். இதில் எளிதில் மட்காத பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல பொருட்கள் கலந்திருக்கின்றன. இவற்றை சிதைக்க முடியாததால் நுண்ணுயிர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. நாம் இடும் உரங்களில் 3 பங்கு தாவர கழிவுகளும், அதாவது இலை தழைகள், 1 பங்கு கால்நடை கழிவுகளும் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது உரம், இல்லை என்றால் வெறும் குப்பைதான். மண்ணுக்கு நல்ல தொழு உரம் கொடுத்தாலே நுண்ணுயிர்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதுடன் மண்ணில் உள்ள அங்கக சத்துகளும் அதிகரிக்கும். பூமியெங்கும் இருந்த காடுகளையும் மரங்களையும் அழித்து கான்கிரீட் காடுகளாக்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் உணவு தட்டுப்பாடு போலவே இருப்பிடமும் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்திருக்கிறது. காடுகள் மரங்கள் வேகமாக அழிக்கப்படுவதால் அதன் கீழே வாழ்ந்த நுண்ணுயிர்களும் அழிந்து போகின்றன. மேலும் மண்ணில் விழும் மட்கும் பொருட்களின் எண்ணிக்கையை விட மட்காத பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் நுண்ணுயிர்கள் அழிய முக்கிய காரணமாகும். இவற்றை மீட்டெடுக்க நிலத்தில் தொழு உர பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும். அதோடு வேளாண் காடுகள் வளர்க்கப்பட வேண்டும். மரங்களை உள்ளடக்கிய விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும். தாவரங்களின் இலை தழை கழிவுகள்தான் நுண்ணுயிர்களுக்கான உயிராதாரம். அந்த ஆதாரத்தை நாம் உருவாக்கி தர வேண்டும். நுண்ணுயிர்கள் மீது நாம் செலுத்தும் அதிபயங்கர வன்முறை ரசாயன பயன்பாடு, ஏற்கனவே உணவில்லாமல் பட்டினியாய் கிடக்கும் நிலையில் ரசாயன உரங்களை மண்ணில் கொட்டுவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதற்கு சமமானது. இதனால் நுண்ணுயிர்கள் அழியுமே தவிர பெருகாது. ரசாயன உரங்களால் மண்ணின் கார அமில நிலை மாறும்போது அது நுண்ணுயிர்களையும் பாதிக்கும். வெப்பம், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சன கொல்லிகள் போன்ற பல்வேறு காரணிகளால் நுண்ணுயிர் பெருக்கம் தடைபடுகிறது. இவை அனைத்தையும் குறைத்து இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்தினாலே நுண்ணுயிர்களை பெருக்கிவிடலாம். நுண்ணுயிரிகளின் சேவை மண்ணோடு நின்றுவிடுவது இல்லை. உயிரினங்களின் உடல் உறுப்புகளிலும் இவை பணியாற்றுகின்றன. உதாரணமாக, நாம் உண்ணும் உணவை செரிக்க வைப்பது குடலில் உள்ள லாக்டோபேசிலஸ் எனும் நுண்ணுயிர். தற்போது தாய்ப்பால் ஜீரணமாகாமல் குழந்தைகள் வாந்தி எடுக்கும் நிகழ்வுகள் அதிகம் நடக்கின்றன. இதற்கு காரணம் லாக்டோபேசிலஸ் என்ற நுண்ணுயிர் குறைபாடுதான். நுண்ணுயிர்கள் அண்ட வெளியெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. காற்று, தண்ணீர், நிலம் என அனைத்து இடங்களிலும் இருக்கின்றன. நம் காலுக்கு கீழே இருப்பது மண் மட்டுமல்ல, அதற்கு கீழே கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஓயாது உழைத்துக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை நுண்ணுயிர்கள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 முதல் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370 அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370 பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு

அறிவித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒடி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:05 ஆயிட்டு இருக்கு. நேரத்துல கேட்க போகும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அதாவது ரெட்ரோ சாங்ஸ் ஆன 70s மற்றும் 80s வெளியான பாடலை தான் நம்மளோட ஷோல கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சியில நேயர் விருப்பமா நேயர் தங்களுக்கு பிடித்த 70s மற்றும் 80s வெளியான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த 70s மற்றும் 80s வெளியான பாடல்களை இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8300 1018 அப்படின்ற நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க வாட்ஸ்அப் வழியாகவும் அமைச்சு இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பாடலை கேட்க போகும் முதல் நேயர் லைனுக்கு வந்தாச்சு, யாரு எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? முதல் காலரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற பாடலை கேக்குறதுக்கு சொல்லுங்க, எந்த பாடல உங்களுக்கு இன்னைக்கு
1: குடுக்கலான்ட்டு?
0: ஓகே, அங்கே கட்டாயமா கொடுத்தா கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம் எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸ்ல. சோ அடுத்த பாடலை கேட்க போகும் நீர். ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: இனிய இரவு வணக்கம்ங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் ஷோல எந்த பாடலோட வந்திருக்கீங்கன்ட்டு?
1: பகல் நிலவுல இருந்துங்க. மைனா மைனா, இது மாமா முடிச்ச மைனா.
0: ஓகே, இரவு நேரத்துல பகல் நிலவு படத்துல இருந்து பாட்டா? ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தல. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 8:16 ஆயிட்டு நேர்களே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் ஷோல ரொம்ப அழகான பாடலை, 70s மற்றும் 80s வெளியான பாடலை நேயர் அவங்க விருப்பமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. யாரு எங்கிருந்து என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா. சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்துல இருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா? நிலத்துல எல்லாரும்
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு நினைத்தாலே இன்னைக்கு இல்லைங்களா, பழைய நினைவுகள்.
0: ஓகேங்க, இனிச்சிட்டு இருக்கா பாடல் கேட்க கேட்க?
1: ஆமாங்கம்மா.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
1: உங்களுக்கு எங்க எப்பொழுதுமே பண்பலை அகில இந்திய வானொலி தலை சிறந்த வானொலி, அதை நாங்க எப்பவும் மிஸ் பண்றது இல்லைங்கம்மா.
0: ஓகேங்க, சூப்பர்ங்க.
1: படம் மலையூர் மம்மட்டியான், பாடல் சின்ன பொண்ணு சேலை. ஒரு சிறிய கவிதை சொல்லிட்டுங்களா?
0: சொல்லுங்க.
1: தென்றல் காற்று வீசிருக்க, செங்கதிர்கள் தலையசைக்க, செம்பகப்பு பூத்திருக்க, செவ்வண்டு தேன் பருக, சிறுவண்டு பறந்திருக்க, சிங்காரம் கண்டு நான் ரசிக்க, செவ்வந்தி பூ பூத்திருக்கு, பெண்ணின் முகம் சிவந்திருக்கு, பௌர்ணமி நிலவு போல் ரோஜாவும் மலர்ந்திருக்க, பொன்வண்டும் அதில் அமர்ந்திருக்க, நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நாங்களும் பாடல் கேட்டிருக்க, ஊட்டி பண்பலை பாடல் தந்திருக்க, நாங்களும் அதை ரசித்திருக்க, நிகழ்ச்சி என்றும் சிறந்திருக்க, ஊட்டி பண்பலை 101.8 நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் கோகிலா பழனிசாமி.
0: சூப்பருங்க, ரொம்ப அழகா கவிதை சொன்னீங்க. நன்றிங்க,
1: நன்றிங்க.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றிங்க.

0: நினைத்தாலே இனிக்கும் ஷோவோட அடுத்த நேயர் யாரு எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஷோல என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து என் கல்யாண வைபோகமே என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: ஓகேங்க, தேங்க்யூங்க. அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

நினைதால இனிக்கும் ஷோல 70 மற்றும் 80களில் வெளியான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காலர்ஸ் கால் பண்ணி கால் வழியாகவும் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய நேயர்கள் வந்து பாடல் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு சாங் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்யா மல்லிகா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி எழக்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. உனக்காகவே வாழ்கிறேன் அப்படின்ற திரைப்படத்திலேருந்து. ஸோ அவங்க 3 பேர்த்துக்காகவும் இந்த அழகான பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

ஸ்டுடியோல டைம் சரியா 8:33 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் 70 மற்றும் 80களில் வெளியான பாடல நேர்கள் அடுத்தடுத்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு பாடல் வாட்ஸ்அப்ல இருந்து. சோ இந்த பாடல கேட்டிருக்காங்க எஸ் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக குழலூதும் கண்ணனுக்கு பாட்டை கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?

0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா
0: ஜிபுமா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: இனிதால இனிக்கும் ஷோட அடுத்த நேயர் என்ன பாட்டோட வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன் அன்புடன், நான் ராஜு, டிசன் மேரிஸ்ல இருந்து. சிஸ்டர், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம்ங்க, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சிஸ்டர்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. நினைத்தால் இனிக்கும் ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: நினைத்தால் இனிக்கும் நினைவின்மை இணைந்திருப்பது நல்ல ஒரு அழகான பாடலுக்காக, முள்ளு மலர்லிருந்து அடிப்பெண்ணே என்ற பாடலை எப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்திற்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து காற்றளித்தவர்கள் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றிங்க, வாழ்த்துக்களும் கூட. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இளையராஜாவோட மியூசிக்ல கேட்ட பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி 8:44 ஆயிட்டு நேரத்துல அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம், குமாரபாளையத்திலிருந்து சௌந்தரராஜன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க என்ன சாங் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: படம் புவனா ஒரு கேள்வி குறி, இலையிலே மலர்ந்தது என்ற பாடல்.
0: ஓகேங்க, கொடுத்துடலாங்க. நன்றி கால் பண்ணதுக்காக.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்ங்க.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்ங்க.
0: வணக்கம் முடியஃபம், சொல்லுங்க, யாரைங்க இது பேசுறீங்க?
1: மடத்துக்குள்ள வட்டம் தாசர் விலந்து பாலசோதன் பேசுறேங்க.
0: ஓகேங்க, சொல்லுங்க, ஷோல உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: பயணம் படத்துல இருந்து ஆரம்ப காலம் அந்த பாடல் கொடுக்குறேங்க.
0: ஓகேங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க அழைத்ததுக்காக.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த லக்கி காலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். எப்படியே லாஸ்ட் லக்கி காலரா வந்து இன்னைக்கு பாடிய கேக்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: ஓகேங்க, சூப்பருங்க, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஓகே சொல்லுங்க, நினைத்தாலே இன்னைக்கும் ஷோல உங்களுக்கு எந்த பாடல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு.
1: நீங்கள் கேள்வி, இது திரைப்படத்தின் பேர் மேம். அதுல இருந்து ரொம்ப சூப்பரான பாடல், ஹோ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா. இந்த பாட்டினுடைய இசை, வரிகள், காட்சி அமைப்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கட்டாயமா ஒளிபரப்பிடுறேங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

கேட பாடலோட நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணது நான் அஜய் எஸ் பிரீத்தி. ஸ்டேடியோ நோடி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: அடுத்த பாடலை கேட்க முன்,
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: பொல்லாதவன் படப்பாடலை கேட்டு ரசிப்போம். பாடலை பாடியிருப்பவர் கார்த்திக்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகானத்தில் தொடர்ந்து தேவன் மஞ்சரி பாடியுள்ள பாடல் படம் தலைநகரம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக ரம்மி படத்திற்காக அபய் ஜோத்புர்கர், பூர்ணிமா சதீஷ் பாடியுள்ள பாடல்

நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி ஒன்று, தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சினைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 8:20-8:30 திரைகாணம், 9 இசைப்பெட்டகம், தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிக வரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, பரிபாலனை புரி என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஆசிரியர் ஹேமாவதி, ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி, மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், 4 நாடகம் வடு, எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா, 5 குட்டீஸ் நேரம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எம் விஷ்ணு, 5:30 கிராமிய தென்றல் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 7:30 தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் 7:32 FM ரெயின்போவிலும், மத்திய 720 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை, 6:55 7 திரைகாணம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன், 7:25 பண்ணை செய்தி, மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம், 10:00 ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.